கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:02. பக்திமயமான இந்த காலை பொழுதில் நாம் அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க வரும் பாடல் முழுமுதற் கடவுளான விநாயகரை போற்றி வரும் பாடல் இது. டாக்டர் சீர்காழிஎஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டி.பி. ராமச்சந்திரன்.

நேரம் 6:06. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, தர்மத்தை நிலைநாட்டவும் தீயவர்களை அழிக்கவும் பல அவதாரங்களை எடுத்த நாராயணனை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:11. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது. நந்திமங்கலம் இமயவரமனின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன். அன்பின் வடிவம் அறிவுரை கூறும் குரு மற்றும் சிறந்த வழிகாட்டியாக போற்றப்படும் கண்ணனது பாடல் இது.

நேரம் 6:17. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பி. செந்தில்குமாரின் வரிகளுக்கு இசை யு.வி. அரவிந்த் ஸ்ரீராம். ஆதி அந்தம் இல்லாத சிவனை போற்றி வரும் பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. நெமிலி எழில்மணியின் வரிகளுக்கு இசை டி ஆர் பாப்பா. தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் அன்னை கற்பகவல்லியின் பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்தொழிக்க வரும் பாடல், அனைத்து உலகங்களையும் படைத்து காத்து நிர்வகிக்கும் அன்னை புவனேஸ்வரியின் பாடல். இது கே ஜெயசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஜெயா விஜயா.

நேரம் 6:33. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 102.3 பாரதி தமிழ் FM-இல். அடியவர்களின் அறியாமை இருளை நீக்கி வெற்றியை தரக்கூடிய வேலவனது பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது எஸ் சௌமியா பாடியது.

நேரம் 6:36. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஜிக்கி பாடியது. பாடலுக்கு இசை டிஏ கல்யாணம். உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல உன் அண்டை அயலார் மீதும் அன்பு செலுத்து என்ற இயேசு கிறிஸ்துவின் பாடல் இது.

நேரம் 6:40. நிகழ்ச்சி அடுத்தொழிக்க வரும் பாடல் நாகூர் இஎம் ஹனிஃபா பாடியது. பாடலுக்கு வரிகள் அப்துல் சலாம், இசை எம் முத்து. அனைத்து உயிர்களின் மீதும் எல்லையற்ற அன்பையும் கருணையும் கொண்டவன், கேட்டதை வாரி வழங்கும் ஆற்றலை கொண்டவன் என்று ஒலிக்கும் இந்த பாடல்.

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இனி தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2nd விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரி விலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தகம் மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2nd விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 crore மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6,750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1,00,000 வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்து கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மண்டலத்தில் 1000 மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவும் முதன்மை சக்தியாக

0: பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவை தொடர்ந்து இன்று காலை 7 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. இதில் வந்து உலக மக்கள் தொகை தினம், ஸோ இந்த தினத்தை பற்றிய தகவல்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 8 வரைக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து இடம்பெறும். 8:02-9 வரை உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் உங்களது பெயர்களுடன் வந்து இடம்பெற இருக்கு. 9:02-10 வரைக்கும் கலக்கல் அரங்கம். 10:02-11 வரைக்கும் கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி. 11:02-12 வரை என்றும் இனியவை, 1950, 60, மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று பிற்பகல் 12:00 வரைக்கும் வந்து ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. இதில் வந்து 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்களின் தொகுப்பு. 1:00-2 வரை வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து கேட்டு மகிழலாம். இன்று 2:15-2:55 வரை எங்கள் ஸ்டைல், தொடர்ந்து 2:55-3 வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று தேசிய குடும்ப நலத்திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றிய தகவல்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று 3:00-4 வரைக்கும் வந்து ஒளி சித்திரம், திருவள்ளூர் கலைக்கூடம் வழங்கும் உன்னா இருக்க கற்றுக்கணும் இந்த திரைப்படத்தோட ஒளி சித்திரம். நடிப்பு சிவகுமார், கவுண்டமணி, செந்தில், வினி சக்கரவர்த்தி, எஸ் எஸ் சந்திரன், மனோரமா, கோவை சரளா, சார்லி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, கதை வசனம் இயக்கம் வி சேகர், வானொலி வடிவம் சங்கர்ஜி. 4:00-5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 5:10-5:45 வரைக்கும் பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 5:55-6 வரைக்கும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பூந்தென்றல் நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்போம். தொடர்ந்து அதை தொடர்ந்து 6:00-6:30 வரை பக்தி மாலை, திரைப்படங்களிலிருந்து வெளிவந்த பக்தி பாடல்களின் தொகுப்பு. இன்று மாலை 6:40-7 வரைக்கும் என் விருப்பம் இந்த நிகழ்ச்சியும், 7:00-7:15 வரை திரைகானம் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. தொடர்ந்து 7:25-7:30 வரை திரைகானம் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அதுக்கு தொடர்ந்து 7:30-7:35 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:35-7:55 வரை பாட்டும் பயணமும். 7:55-8 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து இன்று 8:05-9 வரை எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் உடன் உரையாடுபவர் மு செண்பக காசி, தொகுப்பு ஜெயலட்சுமி. இன்று 9:00-9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இன்று 9:15-10 வரை எண்ணினிய பொன்னிலாவே, 10:00-11 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 நள்ளிரவு 12 வரை மனசு மயங்கும் மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாம் ஒளி உலா வர காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்றைக்கி விவத் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியை வந்து நம்மளுடைய நேர்கள் பதிவுகள் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி செந்தில்குமரன் சுனாமகுளத்திலிருந்து இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மணி மாலை நிகழ்ச்சி இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. முத்துக்குமரன் விழிவாக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நாள் அனைவருக்கும் சுபமாக அமைய இறைவன் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு

வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. முனிராஜ் அவங்களும் சரவணன் ராமலிங்கம் அவங்களும் ஹரிஹரன் அவங்களும் வந்து நம்ம பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து இறைவனிடம் கையேந்துகள் அந்த பாடலும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் அவரும் வந்து சொல்லியிருக்காங்க. என்எம்பி நச்சப்பிள்ளை அவங்க வந்து காரைக்கால்லேருந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன், கற்பக தாயே புவனேஸ்வரி இந்த பாடல் அனைத்தும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நம்ம பக்தி பாடல்கள் ஒழித்ததில் வந்து பரவசத்தில் மூழ்கி விட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சென்னை பழையவனாரப்பட்டி சோமசுந்தர பிரபு அவங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வேலவா பாடல் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து பிடித்திருக்கிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்பனா நகர் மூர்த்தி, பாலசுப்ரமணியம், பாலசண்முகம் சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் வந்து நல்வாழ்த்துக்கள், இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலிருந்து சுப்பா அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. புரசை வக்கம் சவுந்தரராஜன், மீரா வெங்கட்ராமன், புரசை நாமூத்துக்குமரன், பண்ணைபுரம் மணிகண்டன், மணலி பிரேசகர், ஜெயக்குமார், சூளை ரீஜா மனோகரன் இவங்க எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பிட தயாளன், கமலாவர்தன், ஹரிஹரன், அடுத்து பார்த்திங்கன்னா சாந்தி ரமேஷ், மயிலை பட்டாபி அவங்களும் வந்து மயிலை பாடல் நம்ம ஒழித்தது இல்லையா கற்பகாம்பால் அந்த பாடல் வந்து பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தினரோட நான் இணைந்திருக்கிறேன், பாடல்கள் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி இவங்க எல்லாம் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு வண்ணி கணேசன், கனகராஜ், ராஜமாணிக்கம், மந்திரமூர்த்தி, ஆச்சாரி, பழனி, கவிதா, பாப்பாரப்பட்டியிலிருந்தும் புதுச்சேரி, கோவிந்தன்பேட்டை, வீரமணி, பாலன், சேகர் இவங்க எல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி, மணலி பெரியசேகடு, ஜெயக்குமார் அவர்களும் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேரம் சரியாக 7:02. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி மரியம் பேசிகிட்டு இருக்கேன். பின்னோக்கி பார்க்காதே, எப்போதும் முன்னோக்கி. நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார், நீ முன்னேறுவது உறுதி. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் நம்ம வந்து அந்த செயலை வந்து செஞ்சிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து. ஸோ நம்ம வந்து பின்னாடி வந்து ஐயோ நம்ம தோற்றுருவோமோ, இல்லைனா இன்கேஸ் நம்ம வந்து தோற்றுருந்திருப்போம், ஆனால் திரும்பவும் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம். அதனால் நம்ம வந்து பின்னாடி பார்க்காம எப்போவும் முன்னாடி பார்த்துட்டு அந்த செயலை வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தத்துவத்தோடு நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்ம நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. ஹரிஹரன் மற்றும் பவதாரணி பாடியது. ஹரியின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னீர் திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார். அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்திக்காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே அவர் பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி. பிரசன்னா.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் 7:10. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியாவின் பால மனிதர், பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார்? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நான் வந்து ஒரு கேள்வியை போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் கார்த்திக் கிருஷ் மற்றும் ஹரிணி பாடியது. பாவிஜெயின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக 2 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்த என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுஹா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு வன்னனுஹா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின்

தொடர் பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

என்று அழைக்கப்படுபவர் யார், பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, பால மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம வந்து நம்ம அழைப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியாக அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் நான் அவனிலை திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் சங்கீத ராஜேஸ்வரன் பாடிய பாடல். இது பா விஜயின் வரிகளுக்கு இசை விஜய் ஆண்டனி.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 அன்று அனுசரிக்கப்படும் உலக மக்கள் தொகை தினம் உலகளாவிய மக்கள் தொகை பிரச்சினைகள் மற்றும் சமூகத்தில் அவற்றின் தாக்கம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இனப்பெருக்க ஆரோக்கியம், குடும்ப கட்டுப்பாடு, பாலின சமத்துவம் மற்றும் நிலையான வளர்ச்சி போன்ற மக்கள் தொகை தொடர்பான கவலைகளை கையாள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இந்த முக்கியமான நிகழ்வு ஐக்கிய நாடுகள் சபையால் நிறுவப்பட்டது. மக்கள் தொகை இயக்கவியலால் ஏற்படும் சவால்களையும் வாய்ப்புகளையும் அங்கீகரிப்பதன் மூலம் உலக மக்கள் தொகை தினம் அரசாங்கங்கள், அமைப்புகள் மற்றும் தனி நபர்கள் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு தளமாக விளங்குகிறது என்று சொல்லலாம். இந்த அனுசரிப்பின் மூலம் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபை புரிதல், ஒத்துழைப்பு மற்றும் புதுமையான தீர்வுகளை ஊக்குவிக்க முயல்கிறது. பல ஆண்டுகளாக உலக மக்கள் தொகை தினம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் இனப்பெருக்க உரிமைகளுக்காக வாதிடுவதிலும் நிலையான வளர்ச்சியையும் அனைத்து தனிநபர்களின் நலவாழ்வை ஆதரிக்கும் கொள்கைகளையும் திட்டங்களையும் ஊக்குவிப்பதிலும் ஒரு முக்கிய பங்கை ஆற்றி வருகிறது. நிலையான வளர்ச்சியை அடைவதிலும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் தங்களின் முழு திறனை வெளிப்படுத்தி பங்களிக்க அதிகாரம் அளிப்பதிலும் பாலின சமத்துவத்தின் முக்கிய பங்கை இந்த கருப்பொருளானது எடுத்து காட்டுகிறது. பாலின சமத்துவத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து மாற்றியமைத்து சக்தியை அங்கீகரிப்பதற்காக உலக மக்கள் தொகை தினம் இதை நோக்கமாகவும் கொண்டுள்ளது என்று சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 அன்று உலக மக்கள் தொகை தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த திட்டத்தை அனைவரும் முறையாக கடைபிடித்தோமேயானால் நாமும் நம் சந்ததியினரும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் வாழ முடியும். இந்த நாளில் நம் நாட்டின் நன்மைக்காகவும் நமக்காகவும் ஒன்றிணைந்து அனைவரும் செயல்படுவோம் என்ற உறுதியினை ஏற்போம்.
1: உலக மக்கள் தொகை தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே மோகன சுந்தரி. நேரம் 7:34. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நேர்கள் பாபு முல்லக்காட்டில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவர்கள் வந்து இன்றைய நாளின் சிறப்புகள், நிகழ்வுகள், செய்திகள், தகவல்களுடன் பாடல்களையும் வழங்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்புறாமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேலப்பிட தயாளன் அவர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து கடந்து வந்த பாதையை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு உங்கள் இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். தோல்விகளை பாடமாக கற்றுக்கொண்டு உங்கள் கவனத்தை எதிர்காலத்தின் மீது செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை மட்டுமே குறியாக வைத்து முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும் ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இனிய காலை வணக்கம், முதன் முதலாக பாடல் இனிமை நம்ம விபூத் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொன்னியம்மன் வீடு வண்ணி கணேசன் அவங்க வந்து இனிய பொன்னான காலை வணக்கம், நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்ருக்கேன்,

காலை வேலையும் மனசுக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் வந்து எனக்கு தந்துட்டுருக்கு அப்படின்னும், இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சாமுண்டி அவங்க வந்து கும்மனா சாவடியிலிருந்தும், பொலவப்பாளையம் ஆனந்தமுருகன் அவர்களும், மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்கள், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மதுரை சோ சண்முக சுந்தரம், இவங்க எல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் வாழ்த்துக்கள் அந்த திரைப்படத்துலேருந்து தான் பார்த்தீங்களா. அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளும் வந்து வாழ்த்துக்கள் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிச்சரன் மற்றும் மாலதி பாடிய பாடல் நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

பாட்டுக்கு இதான் நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான்.

0: நேரம் 7:45. ஜெயம் கொண்டான் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ பாடியது. யுகபாரதியின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர். வணக்கம் தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து நேர்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பிரபாகரன் அவர்கள் வந்து உலக மக்கள் தொகை தினத்தில் அதை பற்றிய தகவல்கள் நோக்கங்கள் பயனுள்ளதாக அமைந்தது, வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டாடலேருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து உலக மக்கள் தொகை தினம் 1990 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 அன்று அனுசரிக்கப்படுகின்றது. ஆர்ஜி மோகன சுந்தரி தொகுத்து வழங்கிய தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பால மனிதர், பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். நம்மளுடைய நிகழ்ச்சியில் நேயர்கள் நிறைய பேர் கரெக்டான ஆன்சரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார், அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்திக்காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி.
4: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
5: அண்ணா, ரேடியோ முன்னாடி உட்காந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
6: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்து இருக்கேன்.
5: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
6: ஆமா, காலங்காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷிதான்.
5: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
6: இத கேளு.
7: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
6: எங்க போற?
5: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
6: அது சரி.

0: 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 7:50. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம கேள்விக்கான பதில் வந்து சொல்லிடலாம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பாலமனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில்கள் பதில் வந்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பத்மா சவுந்தரராஜன் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. திருமுழசை அஸ்வினி நாகராஜ், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சென்னை பழைய வனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, குணாலன் அண்ணாமலை, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், அவங்க வந்து பாடல்கள் அனைத்தும் வந்து செவிக்கு இதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. பூந்தளம் ரக்ஷனா பாலன் அவரும், முத்துவேல் பரந்தாமணி இவங்களும், சின்னராஜி பெங்களூரு ஹைவே பட்டுக்கோட்டையிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டம், சோமங்கலம் சடகோப்பன் அவங்களும் வந்து சரியான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி ராமகிருஷ்ணன் கொழும கொண்டாடலருந்தும் சின்ராஜி அவங்களும் வந்து நமக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீ புகழினி, மேலாவதம் நட்சத்திரா தருண், மதுரை சண்முக சுந்தரம் மகேஸ்வரி, தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பிட்டு ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள் அனைத்தும் தேடல்களாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேட்டுப்பட்டி கண்ணன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி அவங்க வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி வீரதுரை சாமுண்டி, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, அள்ளிநகரம் மகாதேவன், ஹேமலதா பூலவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், சோமங்கலம் சடகோப்பன், அடுத்து புதுகேசாவரம் வஜ்ரவேலு, ரம்மா அவர்கள், ரங்கராஜ் மற்றும் ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா இவங்களும் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னும், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், அனைத்தும் தகவல்களும் அருமை அப்படின்னும் ரங்கராஜன் அவர்களும், பிரபு வீரா அவங்க ராஜபாளையத்திலிருந்தும் சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், ஞானாம்பிகா ரஞ்சன், ஹரிஹரன் சூளை ரீஜா மனோகரன், சிவன் அருண், ராஜமாணிக்கம் கோபி, மேலப்பேட தயாளன், ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்தும், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், அன்புராணி பாபு முள்ளக்காட்டிலிருந்தும், ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் பாலமனிதர் என்று அழைக்கப்படுபவர் கிருஷ் பரத்வாஜ். இவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். கிராமப்புற மக்களோட வசதிக்காக குறைந்த செலவில் 140 மேற்பட்ட தொங்கு பாலங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி வழக்கமான பாலங்களை விட 10 குறைவான செலவில் உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தி இவர் வந்து பாலங்களை கட்டியிருக்காரு. இவரோட சமூக சேவையை பாராட்டி இந்திய அரசு வந்து 2017 நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி வந்து கௌரவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சிக்கு சரியான பதில் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம்.

இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு பாடல் கார்த்திக் மற்றும் ஹரிணியோட குரல்களில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் வந்து இசையமைத்த பாடல். ஆதவன் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நான் உங்கள் ஆர்ஜே மரியம். இதோட தொடர்ந்து 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே சாய்லட்சுமி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இணைந்திருங்கள்.

உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்ட பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக

வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிமையான காலை வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்களாகிய நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புகிற சாங் ரிக்வெஸ்ட், அந்த பாடல்கள் தான் நம்ம இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் எழுதி அனுப்பியிருக்கீங்க, உங்களுடைய பாடல்கள்லாம் எடுத்து நாங்கள் அழகாக வச்சுருக்கோம். ஸோ சூப்பரான பாடல்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நாள் வந்து இனிமையாக சாங்ஸ் கேட்டுட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா July 11, 2026, இரண்டாவது சனிக்கிழமையில் இருக்கும். ஸோ எப்படி இந்த மாதத்தை அப்படியே ப்ரொடக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே வீக்கெண்டில் ரிலாக்ஸ்டாக யோசிச்சுக்கிட்டே பாடல்கள் கேட்டுக்கிட்டே ஜாலியாக இருங்க ஃபேமிலியோட. எஸ், முதல் பாடல் யார் கேட்டிருக்கா யாருக்காக அப்படின்னு பார்த்துடலாம். உடன்குடி உலகநாதன் இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானை, குணரம்பாக்கம் முருகன் கண்ணையன், பள்ளம்பாக்கம் பக்கிரிசாமி மற்றும் ருக்கு, நந்தம்பாக்கம் வரதராஜன், ரதியாதேவி, வட்டம்பாக்கம்லேருந்து ஹரிபாலன் ரக்ஷனா, புதுப்பாக்கம்லேருந்து சிங்கராஜ் மல்லிகா, பணம்பாக்கம்லேருந்து அரசன் ஆண்டாள், இவங்க எல்லாரும் ஆரோமலை திரைப்படத்துலேருந்து எப்படி வந்தாயோன்ற அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார். அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்திக்காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே அவர் பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:10 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்க நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வித் மீ ஆர் ஜே சாய்லக்ஷ்மி. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூலாம்பட்டி தங்கவேல், சாத்தூர் மனோகரன், பாண்டுரங்கன், தங்கச்சி மடம்லேருந்து பாபு, செட்டிப்புலம் மணிகண்டன், நெல்லை கலங்கள்லேருந்து கணேசன், உடன்குடியிலிருந்து செல்வன், படியூர் பூவராகவன், கரூர் ராயனார், கரூர் உழவர் சந்தை முகமது இப்ரஹீம் பாய், மணலி சாகுல் ஹமீத், கதீஜா பேகம், காஜா முகமது, நசீமா நஸ்ரின், பெரவல்லூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர், திருமழிசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரையிலிருந்து ராகுல் மற்றும் ஷாலினி, கண்ணகி நகர்லேருந்து பெரியசாமி மற்றும் சஜித்குமார், இவங்க எல்லாரும் உடன்பிறப்பை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒட்டப்பன காத்தேரி காட்டேரின்ற பாடல் கேட்டு முடிக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆயிட்டுருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, கனகிநகர் ராஜசேகர், அடையாறு தனசேகர், துறைப்பாக்கம் யுவராஜ், திருமழிசை பிரகாஷ், மயிலாப்பூர் அருணாச்சலம், புளியந்தோப்பு கண்ணன், லாய்ட்ஸ் ரோட் சாமிதாஸ், ஸ்ரீபெரும்புத்தூர் சுக்தேவ், அச்சரப்பாக்கம் ராஜ்காந்த், சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால், ருக்கு குணகரம்பாக்கம்லேருந்து கண்ணையன் மகேஸ்வரி, அமரம்பேடிலிருந்து ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம்லேருந்து காளியப்பன், கோவூர்லேருந்து கோவிந்தப்பன், நெமிலிலிருந்து அரசன் ஆண்டாள், புளியமங்கலம் சித்திரை மற்றும் பெருமாள், இவங்க எல்லாரும் விடுதலை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:21 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வழங்குறது நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய ரிக்வெஸ்ட் சாங் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம்லேருந்து மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா மற்றும் தர்ஷன். அம்பத்தூர் எஸ்வி நகர்லேருந்து எம்டி ரவிச்சந்திரன். வேலூர் ராமநாயக்கன் பாளையம்லேருந்து அகமத் பாஷா, கமருநிசா, தில்லு, ஷானு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம்லேருந்து அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி, மசூத் அகமத், தாஜி நிஷா. திருவண்ணாமலையிலிருந்து சங்கமம் நகர்லேருந்து குப்புராஜ், சத்யபாமா. போலூர்லேருந்து ரிக்ஷா ஏழுமலை. அம்பத்தூர்லேருந்து ஜெகதீசன். இவங்க எல்லாரும் தங்ஸ் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஏ அழகியன்னு தொடங்கக்கூடிய பாடலாகவே கேட்டிருக்காங்க. பாட்டை கேட்டு வந்துருங்க. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:26 ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக வந்துட்டுருக்கு. இந்த பாடலை கேட்டிருக்கவங்க தீட்டாலம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டிசி ராஜேஷ் ராக்கம்மாள், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர்லேருந்து ராம்குமார் லக்ஷ்மி சஞ்சய் மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரியிலிருந்து ரவிக்குமார் நீதி புனிதவதி, ஹெலன் ஐஸ்வர்யா பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதி அம்மாள் நகர்லேருந்து ராஜ்குமார் சுகந்தியா அக்ஷயா அபிஷேயா, புளியூர்புரம்லேருந்து உமா பிரியன் காஞ்சனா பிரேம்குமார் அருணா பிரவீன்குமார் பாப்பா தேவராஜ் யுவராஜ் மற்றும் சஞ்சய், ஸ்ரீனிபுரம்லேருந்து அனிதா சாமுவேல், செஞ்சி கப்பையிலிருந்து ஏழுமலை கிருஷ்ணன் தேவி சித்ரா அருண் பிரபு மற்றும் அன்பு கிருஷ்ணா, இவங்க எல்லாருக்காகவும் இந்த சூப்பர் சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

நேரம் 8:31 ஆயிடுச்சு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இதை வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜய் சாய்லட்சுமி. சூப்பரான சாட்டர்டேயில் சூப்பர் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க வித் பாரதியில். ஸோ இந்த நாள் வந்து தொடர்ந்து இதே மாதிரி அழகாக அப்படியே அமைதியாக உங்களுக்கு இதமாக மனசுக்கு இதமாக போகணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் நிறைய சூப்பரான பாடல்கள் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி. அப்படி உங்கள் வீக்கெண்ட் வைபே வந்து வித் பாரதியோட தான் அப்படின்னு சொல்லணும். எஸ் அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்க பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம்லேருந்து பத்மா, நீலமேகம் அப்சரா நீலமேகம், சிறுவைச்சேரியிலேருந்து சிவாஜி, சென்னை குன்றத்தூர்லேருந்து சௌத்ரி பிரகாஷ், தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன் மற்றும் தாஜ்னிஷா, மதுரவாயல் வேல்நகர்லேருந்து கதிர்வேல், சென்னை பாடியிலிருந்து ரவி, கலவை மேல்நெல்லி விஜயன், சிறுங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ். இவங்க எல்லாரும் சபாநாயகன் திரைப்படத்துக்காக ஒரு சாங் கேட்டிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: வெல்கம் பேக். ஸ்டுடியோவில் நேரம் 8:38 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய ஃபேவரட் சாங், யாருடைய ரிக்வெஸ்ட் சாங் கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய் சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பொன்னாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ் மற்றும் இந்திராணி, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், முவனா, சூலை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபி கிருஷ்ணா, திவாகரன், புரசை ஏமி தெருவிலிருந்து, அன்னை இல்லம்லேருந்து அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினீத், திருவள்ளூர் கடங்கம்பத்தூர்லேருந்து விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம்லேருந்து வடக்கரா குறிக்கலாட்டிலிருந்து நளினி, பாஸ்கரன், குன்னுமக்கரையிலிருந்து கீதா பாலன். இவங்க எல்லாரும் 10 தல திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டிருக்காங்க. சாங்கை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எஸ், நீங்களும் இந்த மாதிரி விருப்ப பாடலை வந்து கேட்கணும், நம்ம எஃப்எம்மில் உங்களுடைய ஃபேவரட் சாங் வந்து எல்லோரும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண அட்ரஸில், அதாவது ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6604, இந்த முகவரிக்கு ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்கள் எழுதி அனுப்புங்க. உங்களுடைய ஃபேவரட் சாங்கும் நம்ம எஃப்எம்மில் வரும், எல்லாரும் சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எஸ், அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு 10 தல திரைப்படத்துலேருந்து. பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல், அது தொடர்ந்து நீங்க பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஸ்டுடியோ கிளாக்ல சரியா நேரம் 8:45 ஆயிட்டு இருக்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம்னா, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரேயம்பத்திலிருந்து மஞ்சுளா மற்றும் ஆனந்தன், தீநகர் விஜயபார்த்திபன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம்லிருந்து அசோக் மற்றும் கார்த்திக், ஜெயலக்ஷ்மி பார்த்தசாரதி, வேலச்சேரியிலிருந்து வேல்முருகன் மாலதி ஆதித்யா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து பாபு சரஸ்வதி பாலமுருகன், இவங்க எல்லாருக்காகவும் நானும் ரவுடி தான் அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. 102.3.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 8:51 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்ச்சியோட லாஸ்ட் 10 மினிட்ஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். எஸ், இந்த 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் போஸ்ட் கார்டு மூலமாக நீங்கள் எழுதி அனுப்பிய ரிக்வஸ்ட் சாங்ஸ் தான் கேட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 10 நிமிடங்களில் ஒரு 2 சாங்ஸ் நம்ம பார்க்கலாம். மற்ற சாங் ரிக்வஸ்ட் எல்லாம் நிச்சயமாக நாளைக்கு மறுநாள்னு அடுத்தடுத்த ஷோஸில் இடம்பெறும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, அவங்க வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோன்னு காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ எதுவும் பேர்களும் இல்லை அவங்க போட்டிருக்க வாசகங்களும் நம்ம இப்போ வாசிக்க நேரம் இல்லாததுனால அடுத்து வரக்கூடிய ஷோஸ்லலாம் நிச்சயமாக நம்ம வந்து வாசிச்சிடலாம். இப்போ பாடல் என்ன பாடல் கேட்க போகிறீங்க அப்படின்னா திருவின் குரல் திரைப்படத்துலேருந்து பாடல் வர இருக்குது. இதை விரும்பி கேட்டிருக்கவங்க வந்து திருமழிசை, ஜெகநாதபுரம்லேருந்து டி ஸ்வாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் பா இலக்கியா, காவியா எழிலோவியா, வீரபாண்டி ஆர் ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி லக்ஷ்மி, காயத்ரி விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழிசை மார்க்கெட்லேருந்து கீர்த்தீஸ்வரன், பிரீத்திகா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமார், எஸ்டேட் பேங்க் காலனியிலிருந்து ஷஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தப்சுன் காதர், பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் ஃபர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷியா த்ரிஸ்வான், ஷம்யா பானு, இவங்க எல்லாருக்காகவும் வா தாரகே அப்படின்ற ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஆல்ரைட், நேரம் 8:56 ஆயிடுச்சு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட லாஸ்ட் சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96 திரைப்படத்துலேருந்து வந்துட்டு இருக்க ஒரு பியூட்டிஃபுல் சாங். இந்த ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கவங்க யாருன்னா, குருகாத்தூர், ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறிலிருந்து அண்ணாமலை, வாசுகி, தணிகை வேல், காயத்ரி, சஞ்சனா, ரக்ஷன், திருமழிசை, குண்டுமேடு, சுஷீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், ஜெகநாதபுரம்லேருந்து அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம், வாவூசி தெருவிலேருந்து பத்மாசினி மற்றும் ஜெயகோபால், இவங்க எல்லாருக்காகவும் 96 திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு. ஸோ பாடலை தொடர்ந்து அடுத்ததாக 10 நான் மீண்டும் உங்களை 9 நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சி வந்து கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கமில் வந்து குரல் அது கண்டுபிடின்ற கேம் ஷோ தான் நம்ம விளையாடிட்டுருக்கோம் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக. ஸோ இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திருக்குறளோடு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ பாடல் முடிந்ததும் மீண்டும் 9:02 நம்ம வந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணையலாம். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269 பிறந்தநாளை முன்னிட்டு

முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: சப்பாஷ்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பரான காலை வணக்கம் நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும். எஸ், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி வழங்குறதுக்கு வந்திருக்கேன் நான் அர்ஜே சாய்லட்சுமி. கலக்கல் அரங்கம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு கேம் ஷோ தான் யூஸ்வலி விளையாடுவோம் கலக்கல் அரங்கம்ல. நம்ம நிகழ்ச்சியில் எஸ்பெஷலி என்னோட நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்குறள் கேம் ஷோ வந்து நடத்திட்டுருக்கோம் ரீசெண்ட் வீக்ஸில். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம திருக்குறளை வச்சு தான் நம்ம வந்து கேம் ஷோ பண்ண போகிறோம். திருக்குறளில் என்ன கேம்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு திருக்குறள் சொல்லுவேன், அதில் வந்து ஓரிரு வார்த்தைகள் வந்து விடுபட்டிருக்கும். ஸோ அந்த விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கரெக்டான குறளை முழுமையாக சொல்லி அதோட எக்ஸ்பிளனேஷனும் நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் வந்து பரிசாக வழங்கப்படும். அதோட ஒரு சூப்பரான பாடலும் தொடர்ந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். எஸ், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும். நான்லாம் திருக்குறளில் ஸ்கூல் டைம்லேயே நான்லாம் டாப்பர் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0442950853, அப்படி இல்லைன்னா 0442838-9871. இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். திருப்பியும் சொல்கிறேன், 0442950853, அப்படி இல்லைனா 0442838-9871. இந்த ரெண்டு எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எஸ், உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வார்ம் அப் செஷன் மாதிரி ஒரு டைம் கொடுக்குறேன். ஒரு பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஒரு ஃபுல் வைப்பில் வந்து இப்போ நீங்கள் திருக்குறள் கேட்க திருக்குறள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வரப்போகிறீங்க. எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டுருக்கு மதுரை திரைப்படத்திலிருந்து இலந்த பழம் பாடல். ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார். அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்தி காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே அவர் பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வரும் பாட்டலைகள் நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:11 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்ல நம்ம வந்து குரல் அது கண்டுபிடி கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருக்கோம். எஸ் வந்து நேயர்கள் வந்து திருக்குறளோட ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் சொல்றதுக்கு. நம்ம நேயர்கள் லைன்ல வந்துட்டே இருக்காங்க. ஸோ முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: காலை வணக்கம். வாழ்த்துக்கள். ரேவதி ஸ்ரீராமன் நம்பர் சொல்லுங்க.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: முக்கியமா ஆனந்தமா இருக்கேன். கொண்டு போறீங்க.
0: நன்றி நன்றி சார். ஸோ கரெக்டாக எவ்ரி வீக் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆர்வமுக்கு ரொம்ப பாராட்டுகள். ரெடியாக இருக்கீங்களா?
1: சொல்லுங்க மேடம், முயற்சி பண்ணலாம்.
0: ஓகே. கண்ணுடையார் என்பவர் கண்ணுடையார் என்பவர் டேஷ் டேஷ் புண்ணுடையார் கல்லாதவர். இது வந்து கல்வி அதிகாரத்துல இருக்கு.
1: கண்ணுடையார் என்பவர் கட்டோர் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: மேடம் திருக்குறள் வந்து எங்களுக்கு அந்த காலத்துல மனப்பாடம் வந்து 10 குறள் உண்டு மேடம்.
0: ஆமா,
1: நன்றி.
0: ஓகே, முதல் நேயர் ரேவதி சாரே வந்து சூப்பராக சொல்லிட்டாரு. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து வேட்டைக்காரன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. பாடல் முடிகிறப்போ அடுத்த திருக்குறளோட நான் ரெடியாக இருக்கேன். எஸ் ஸ்டே டியூன்ட். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வரும் பாட்டலைகள் நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வேத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: எச்சரிக்கையா இருங்க.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியா 9:21 ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பற்றின ஒரு கேம் ஷோ தான் விளையாடிட்டுருக்கோம். ஸோ நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த காலருக்கு போயிடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம விவத் பாரதியில வர சாங்ஸ் மாதிரியே, நேர்கள் மாதிரியே, எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா போயிட்டு இருக்கு.
1: ரொம்ப ஹாப்பி. நன்றி. ஆனாவே உங்களுடைய அந்த ஒரு வருகை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி, ரொம்ப நன்றி சார். சோ இப்ப ரெடியா? கேம்க்கு ரெடியா?
1: கண்டிப்பா
0: படிச்சிருப்போம் நம்ம இதெல்லாம் ஸ்கூல்ல.
1: மனசுக்குள்ள இருக்கு மேம், ஆனா டக்குன்னு வரல. நீங்க கேட்க,
0: இதோட அர்த்தம் சொல்லிடலாமா?
1: தெரியும் மேம். அதாவது நம்ம பழி செய்யறோம் இல்லையா, தவற செய்யக்கூடிய நம்ம அஞ்சக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்காங்கல்ல, ஒழுக்க முடியவர்கள். ஒரு சிறிய அளவு தவறை செய்தாலும் ஐயோ நம்ம பெரிய அளவுக்கு தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்ட்டுன்னு அதை அப்படி கருதி அவங்க வருத்தம் அப்படிங்கறத கொள்வார்கள் மேம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகா குரல் சொல்லி விளக்கமும் சூப்பரா கொடுத்துட்டீங்க. நன்றி நன்றி சார்.
1: எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மேம். பை.
0: நன்றி. ஓகே, சந்திரசேகர் சார் சூப்பராக பதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக கைத்தட்டலும் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து வாரணம் ஆயிரம் திரைப்படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டுருக்கு. நீங்களும் இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0444-295-2085-3 இல்லைனா 0444-283-8-9871 இந்த ரெண்டு டெலிஃபோன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி திருக்குறள் ஆன்சர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாம் வாரணம் ஆயிரம் திரைப்படத்துலேருந்து. ஸ்டே டியூன்ட். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:30 ஆக போகுது இன்னும் சில நொடிகளில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்க நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ் கலக்கல் அரங்கம்ல குரலது கண்டுபிடி கேம் ஷோ தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொன்ன கொடுத்த திருக்குறள்லாம் நேர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக கொடுக்குறேனா இல்லை வந்து நேர்கள்லாம் ஷார்ப்பாயிட்டு வராங்களான்னு தெரியல. அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். கோவலன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பராக இருக்கேன். என்ன அமைதியா இருக்கீங்க? இல்லைங்களே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போமா. வணக்கம் விவித் பாரதி. என்னோட வாய்ஸே எனக்கு போட்டு காட்டுறீங்களே, யார் அது? ஐயோ. வணக்கம் விவித் பாரதி.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். குரல் நல்லா இருக்கு.
0: நன்றி நன்றி. இப்ப ரெடியா இருக்கீங்களா?
2: வானூர்க்கு வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும்
0: குடின். இதோட அர்த்தம் என்ன?
2: அது சரியான பேருன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் நினைக்கிறேன்.
0: அப்படி இல்ல, இப்ப உலகத்துல உள்ள உயிர்கள் எல்லாம் வந்து மழையை நோக்கியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி குடிகள்

அதாவது ஒரு நாட்டில் இருக்க குடிகள் எல்லாம் அரசனுடைய செங்கோலையே நோக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து வரக்கூடிய ஆணை, அங்கிருந்து என்ன நல்லது நடக்கும்ன்ற மாதிரி தான் வாழ்வாங்கன்றது தான் திருக்குறள் அர்த்தம். நன்றி நன்றி, நீங்க கரெக்டா சொன்னதுனால உங்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டல். நன்றி நன்றி சார். ஓகே, ஸோ நேயர்கள் வந்து இங்கு கரெக்டாக சொல்லலையேன்னு பார்த்தா ரெண்டாவது நேயரை கரெக்டாக சொல்லிட்டாங்க. எஸ், இந்த திருக்குறளோட ஒரு சூப்பரான சாங் வந்துட்டுருக்கு பாய்ஸ் திரைப்படத்துக்காக. அதை தொடர்ந்து சூப்பராக இன்னொரு திருக்குறளோட நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 0442952 0853, அப்படி இல்லைனா 2838 9871. இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வந்து www.facebook.com/vivadbharathi தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற இணைய பக்கத்துலேயும் இருக்குது. அந்த போஸ்டர்லேயும் நீங்கள் நம்பர்ஸ் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். எஸ், அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:41 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்ல குரல் அது கண்டுபிடி விளையாடிட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், குரல் அது கண்டுபிடியில நான் வந்து ஒரு திருக்குறள் சொல்லுவேன், அதில் சில வார்த்தைகள் விடுபட்டு இருக்கும். அந்த விடுபட்ட வார்த்தைகள் என்னன்னு கண்டுபிடிச்சி முழு குரலுக்கும் வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்க போறீங்க. இதுதான் இன்றைய கேம் ஷோ. நம்ம நேயர்கள் வந்து ஆர்வமாக வந்துட்டாங்க நம்மளுக்கு ஆன்சர்ஸ்.

0: சொல்றதுக்கு யார் கரெக்டான ஆன்சர் சொல்றாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை வந்து விளக்கத்தோட சொல்லிருங்க பாப்போம்.
1: குடுக்க இழந்தவன் கை போல இடுக்கன் கலைவுதான் நட்பு. இந்த ரெண்டு திருக்குறள் எனக்கு ஆணித்தனமா பசுமரத்தை ஆணில அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்கு மேடம்.
0: சரி, அதோட அர்த்தம் சொல்லுங்க.
1: உங்க திருக்குறள் தெரிஞ்சா நான் சொல்றேன்.
0: சரி, உள்ளம் உடைமை உடைமை டேஷ் டேஷ் நீங்கிவிடும். கண்டிப்பா இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம.
1: கொஞ்சம் கம்மியா வருது மேடம் சவுண்டு.
0: உள்ளம் உடைமை உடைமை டேஷ் டேஷ் நீங்கிவிடும். கேக்குதுங்களா? சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி சார்.
1: உடைமைங்கிற வார்த்தை வருங்களா?
0: நான் தான் சொல்லிட்டேனே, உள்ளம் உடைமை உடைமை டேஷ் டேஷ் நீங்கிவிடும். நன்றி நன்றி சார். ஓகே, ஆன்சர் வந்து தெரியல சார்க்கு. உள்ளம் உடைமை உடைமை டேஷ் டேஷ் நீங்கிவிடும், இதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து நிச்சயமாக கால் பண்ணி சொல்லுங்கள். 0444-2952-0853 இல்லைனா 0444-2838-9871. வணக்கம் விவித் பாரதி.
2: வணக்கம்.
0: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க? மாலினி தேவி மேடம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேடம். கேட்டீங்களா குரல்?
2: உள்ளம் உடைமை உடைமை நீங்கிவிடும்.
0: சூப்பர். சரி, இதுக்கு விளக்கம் கொடுத்துருங்க.
2: இது வந்து மன உறுதியா இருக்கணும், விடாமுயற்சியா இருக்கும் போது
0: நிலைச்சு இருக்காது, அது நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி நன்றி மேடம். ஓகே, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், இதுதான் இந்த குறளோட முழுமையான பதில். நம்ம விளக்கமும் பார்த்தாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததா டும் டும் டும் திரைப்படத்துக்காக சூப்பராக ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து விளையாடலாம்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல சரியா 9:50 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் விளையாடிட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், குரல் அது கண்டுபிடி விளையாட்டை தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் சொல்லக்கூடிய திருக்குறள்ல மிஸ் ஆகிற வேர்ட்ஸை கண்டுபிடிச்சு முழுமையா அந்த குரலை சொல்லி அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லி அந்த மாதிரி ஒரு மாதிரி இன்ஃபர்மேட்டிவா எஜுகேட்டிவா போயிட்டு இருக்கு நம்மளோட கேம் ஷோ சில வாரங்களா. ஸோ இதே மாதிரி எப்பவும் தொடர்ந்து நம்மளோட கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி என்னோட நிகழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கிற ஒரு 10 நிமிடங்கள்ல 1 or 2 லக்கி காலர்ஸ் நம்ம எடுத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி. அடடா, லைன் கிடைச்சும் போயிட்டாங்க. வணக்கம் விவத் பாரதி.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரங்கிறது பேசுறீங்க?
1: நான் வந்து செவிலிமேட்ல காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர் என்ன?
1: அமிர்தஸ்ரீ.
0: அமிர்தஸ்ரீ, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
0: இப்ப இல்ல, மத்த நாள்ல என்ன பண்ணுவீங்க?
1: மத்த நாள்ல வந்து ரேடியோ கேப்பேன்.
0: ரேடியோ கேப்பீங்க. படிக்கிறீங்களா?
1: படிக்கிறேன் மேடம்.
0: எத்தனாவது படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, அமிர்தஸ்ரீ ரெடியா திருக்குறளுக்கு?
1: நான் வந்து எனக்கு தெரிஞ்ச திருக்குறள் வந்து இனிய உலவாக இன்னாத கூறல் தனியிருப்பா காய் கவர்ந்தச்சு. அந்த குறள் தான் மேடம். தெரியும்.
0: அதுதான் தெரியும். சரி, இப்ப அதுக்கு மீனிங் சொல்லுங்க. அப்போ
1: அதுக்கோட மீனிங் வந்து இன்சொல் இருக்கும் போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும் போது காயுவது போன்றது. அதான் மேடம் குரல்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி நன்றி அமிர்தவர்ஷினி.
1: ஓகே மேடம்.
0: ஓகே, அமிர்தவர்ஷினி வந்து அலர்ட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச குரலை வந்து அழகா விளக்கத்தோட சொல்லிட்டாங்க. ஒரு குட்டி காலர்.

0: சோ பரவாயில்ல, அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
1: வணக்கம். தெரிஞ்ச குரலா சொல்லுங்க.
0: தெரிஞ்ச குரலா சொல்லணும். முதல்ல உங்க பேரு ஊரையும் சொல்லுங்க.
1: என் பேரு கோவிந்தராஜன், தேனம்பாக்கம், காஞ்சிபுரம் தேனம்பாக்கம்.
0: ஓகே ஓகே, சரி. இப்ப திருக்குறள் வந்து ரெடியா நீங்க
1: சொல்லுங்க.
0: இடும்பைக்கு இடும்பை படுப்பர், டேஷ் டேஷ் படாதவர்.
1: தெரியல மேடம்.
0: தெரியலீங்களா? ட்ரை பண்ணுங்க.
1: இடும்பைக்கு
0: இடும்பைக்கு இடும்பை படுப்பர், டேஷ் டேஷ் படாதவர்.
1: தெரியல மேடம், அடுத்த நேரத்து வாய்ப்பு.
0: நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி. ஓகே, ஸோ நேர்கள் வந்து லைன் கிடச்சோம், அப்படியே பதட்டத்தில் பேசாமல் கட் பண்ணிடுறாங்களான்னு தெரியல. ஓகே, இந்த திருக்குறள் வந்து இடும்பைக்கு இடும்பை படுப்பர், டேஷ் டேஷ் படாதவர். இதுதான் உங்களுக்கான திருக்குறள். பதில் தெரிஞ்சவங்க வந்து கால் பண்ணி சொல்லலாம். அடுத்த காலர். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் யார் பேசுறீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: காஞ்சிபுரத்துல இருந்து சங்கீதா பேசுறேன்.
0: சங்கீதா என்ன பண்றீங்க?
2: அவுட்சைட் பார்க்கேன்.
0: ஓகே சங்கீதா, ரெடியா இருக்கீங்களா?
2: இருக்கேன்.
0: ஆன்சர் தெரியுமா?
2: சொல்லுங்க.
0: நீங்க தான் ஆன்சர் சொல்லணும்.
2: குரல்
0: சொல்லவா? ஓகே. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், டேஷ் டேஷ் படாதவர். தெரியலைங்களா? ரொம்ப கஷ்டமா கிட்டணும். சரி ஓகே ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி. வணக்கம். லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கம். கேக்கல சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பாலாஜி சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர். திருக்குறள் ரெடியா? கேட்டீங்களா திருக்குறள் க்வெஸ்சன்?
1: இடும்பைக்கு இடும்பை சொல்றீங்க.
0: அதுதான் சொல்லுங்க.
1: இடும்பைக்கு இடும்பை படாதவர்.
0: சூப்பர். சோ இதோட விளக்கம் சொல்லிரலாமா?
1: துன்பம் துன்பத்தை மனம் தோந்து வந்து கூடாது, வரண கூடாது.
0: பாலாஜி சார் நன்றி நன்றி. ஓகே, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்படின்னா துன்பம் வரப்போ அதுக்காக நம்ம வருந்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ அந்த துன்பத்துக்கே நம்ம டஃப் கொடுக்குற மாதிரி அதை கடந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த அழகான குரலோட இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா நேரம் 9:55 ஆயிடுச்சு. தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அஞ்சாதே திரைப்படத்துலேருந்து. இந்த பாடலோட இந்த கலக்கலரங்கம் நிகழ்ச்சி முடிவடைது. மீண்டும் வந்து உங்களை வந்து 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். அடுத்ததாக கதையும் கானமும் நிகழ்ச்சி தொடர இருக்கு. 10 மணிக்கு அதை வழங்குறதுக்கு ஆர்ஜே மரியம் அவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: இனி தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று அன்னாரது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269 பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,600,400 விற்பனையாகிறது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:02. மீண்டும் அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே மரியம். ரொம்பவே மகிழ்ச்சி இப்போ வந்து நம்ம கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படிப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு அவளை காத்துட்ருப்பீங்க. சிந்திக்க ஒரு கதை, தத்துவ கதை அப்படின்னு ஒரு இரண்டு கதை வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. எஸ் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அதை தொடர்ந்து நம்ம வந்து கதையை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஹரிஹரன் ஹரிணி பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை தேவா. என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானவில் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு.

0: நேரம் 10:08. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ கதை கேட்குறதுனா வந்து யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு அரசருக்கு வந்து கதைனா வந்து ரொம்பவே விருப்பமாக அவர் வந்து டெய்லி சில பேரை வந்து வரவழைத்து அவங்க வந்து கதை வந்து அவங்க சொல்லுவாங்களாம். ஸோ வந்து இவர் கேட்டுட்டு வருவாராம். சில பேர் சொல்கிற கதைகள் பார்த்திங்கன்னா ஓரிரு நாள்லேயே வந்து முடிஞ்சிருச்சான். அப்போ வந்து அந்த அறிஞர்கள் கூறிய கதைகளை வந்து அவர் கேட்கும்போது, இச்சா என்னடா இது 2 நாள்லேயே முடிஞ்சிருது, 3 நாளில் முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரி, சொன்னவங்க வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், பரிசுகள் வந்து வழங்கி அவங்கள வந்து மகிழ்விப்பாராம். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த அரசருக்கு வந்து ஒரு ஆசை வந்து வந்ததான். அதாவது நிறைய பேர் வந்து கதை சொல்லிட்டு போகிறாங்க. சில பேர் சொல்கிறது வந்து ஒரு நாள் இல்லை 2 நாளில் முடிஞ்சிருது. ஆனால் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் முடியாத கதை வந்து யாராவது சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டாராம். அப்போது தன்னுடைய அமைச்சர்கிட்ட போயிட்டு, அமைச்சரே எனக்கு வந்து அதாவது என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக முடியாத கதை வந்து வேணும், இது யாராவது வந்து சொல்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத அளவு மிக சிறந்த பரிசுகள் எல்லாம் வந்து நான் வந்து வழங்குவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ அமைச்சரும் என்ன பண்ணாரா, அரசரோட அந்த உத்தரவை வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். தேவன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல், பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல். ஆனால் இந்த பாடலை கேட்பதற்கு முன்
1: செவியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:15. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ ஒரு அரசருக்கு வந்து கதை கேட்குறதுனா ரொம்பவே அவருக்கு வந்து பிடிச்ச விஷயம். அவருக்கு வந்து நிறைய கதைகள் கேட்டிருக்காரு. ஸோ வாழ்க்கையில் வந்து முடியாத கதை அது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விருப்பத்தை வந்து அமைச்சர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அமைச்சரும் வந்து நாட்டு மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அது மாதிரி முடியாத கதை யாராவது இருந்ததுன்னா அரசர்கிட்ட வந்து சொல்லுங்கள், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு பரிசு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பை வந்து கேட்ட உடனே ஒரு அறிஞர் வந்து வந்திருந்தாராம். வந்துட்டு நான் வந்து ஒரு கதை வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு முடியாத கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த அறிஞர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ராமாயணம் காப்பியத்தை வந்து சொல்ல தொடங்கியிருக்காரு. அவரும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியோடு கேட்டிருக்காரு, ரொம்பவே சந்தோஷமாக 6 மாதங்கள் வந்து அந்த கதையை வந்து கேட்டிருக்காரு. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவர் அந்த அறிஞர் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. முடித்ததுக்கப்புறமா அந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து முடியாத கதை தானே சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, போய் சிறையில் வந்து அடைச்சிருந்திருக்காரு. ஸோ இன்னொரு அறிஞரும் வந்து வந்திருக்காரு. வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத காப்பியத்தை வந்து சொல்ல தொடங்கியிருக்காரு. அரசரும் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்து இந்த கதையும் வந்து கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. அதே மாதிரி 1 வருஷத்துக்கு அந்த காப்பியம் வந்து அந்த கதையாக வந்து அந்த

கலைஞர் வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. அந்த கதையும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே முடிஞ்சிருந்துச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா மன்னனுக்கு வந்து திரும்பவும் வந்து கோபம் வந்துருச்சு. ஸோ அந்த அறிஞரையும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிறையிலையும் வந்து அடைச்சிருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான செய்கைகள் வந்து அந்த அமைச்சருக்கு வந்து ரொம்பவே வருத்தத்தை வந்து ஏற்படுத்துச்சான். ஸோ என்னடா இது, நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியலையே, இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு பாடலை கேட்டதுக்கு அப்புறமா. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ஹேராம் திரைப்படத்துலேருந்தான் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க ஹரிஹரன் மற்றும் ஆஷா போன்ஸ்லி. கமல்ஹாசனோட வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார். அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்திக்காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே அவர் பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பகவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேரம் 10:23. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு கதை வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசருக்கு வந்து ரொம்பவே கதை கேட்பதில் வந்து ரொம்பவே விருப்பம் அதிகம். ஸோ முடியாத கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்பட்டு தன்னுடைய அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு 2 பேர் வந்து சொன்னாங்க. சொன்னதில் வந்து அவருக்கு வந்து அந்த கதை முடிஞ்சிருச்சு அப்படின்றத அப்படின்னு அவருக்கு வந்து உணர்ந்த அந்த நொடியே என்ன பண்ணிட்டாரு, அவங்க 2 பேரையும் வந்து சிறையில் வந்து அடைச்சிட்டாராம். ஸோ அமைச்சருக்கு வந்து இதுவே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம அரசர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு வீட்டில் போயிட்டு தன்னோட வீட்டில் வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு இந்த மாதிரி வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னவுடனே அந்த அமைச்சரோட 15 வயது நிரம்பிய ஒரு மகன் ஒருத்தவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, அப்பா நான் வந்து போயிட்டு அரசருக்கு வந்து கதை சொல்லட்டுமா, ஒரு முடியாத கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இவரோட பேச்சு வந்து அந்த அமைச்சருக்கு வந்து ரொம்பவே வியப்பு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய அறிஞர்கள் வந்து பெரிய பெரிய கதைகள்லாம் வந்து சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ போய் சிறையில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நீ வந்து 15 வயது தான் உனக்கு ஆயிருக்கு, நீ வந்து எப்படி இப்படிப்பட்ட ஒரு கதை வந்து சொல்லுவ, வேணாம் நீ வந்து இந்த மாதிரி சிறையில் துன்புறுவதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட பையன் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, என்னை வந்து அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட மகனை வந்து கூட்டிகிட்டு அரசர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இவன் வந்து என்னோட பையன், இவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முடியாத கதை வந்து சொல்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அப்போது அரசர் என்ன பண்ணியிருக்காரு, அமைச்சரையும் அந்த அவருடைய மகனையும் பார்த்து, இந்த மாதிரி உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா அதுக்கு முன்னாடி, அதனால் வந்து நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோப்பா, அந்த கதை முடிஞ்சிருச்சுன்னா அதனால் வந்து பாதிக்கப்படுறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மகன் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ சொல்லு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் சொல்லிட்டு அரசரும் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பையன் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஆர்வமாக காத்துட்ருப்போம் இல்லையா, கண்டிப்பாக அந்த கதை என்னன்னு அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். காற்றே என் வாசல் வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் ஒரு குருவி இருக்குது. அந்த குருவி வந்து கூடு கட்டி வாழ்ந்து வருது. அது வந்து டெய்லி என்ன பண்ணும், காலையில் அது வீட்டில் இருக்கிற அந்த நெற்களஞ்சியத்தில் போயிட்டு அந்த நெல் மணிகளை கொத்தி கொத்தி ஒன்றுன்னா எடுத்துகிட்டு தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றுன்னா கொடு, அதாவது வீட்டில் வந்து வச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த 15 வயது நிரம்பிய அந்த ஒரு சிறுவன். அப்புறம் வந்து அரசர் கேட்குறாரு, சரி அப்புறம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. குருவி என்ன பண்ணுது, நெல்மணியை வந்து வச்சுட்டு போகும்போது நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து சொல்கிறாங்க. சொன்னவன்ன இந்த மாதிரி, சரி அப்புறமா நைட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சரி நைட் ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. போய்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அரசர் வந்து கதை கேட்குற ஆசையில் என்ன பண்ணாங்க, எப்போ வருவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருக்கிறாரு. திரும்ப அந்த அமைச்சரோட மகன் வந்து வந்த உடனே அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி சொல்லுப்பா, அந்த குருவி என்ன பண்ணிச்சு, ராத்திரியெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுதுன்னு சொன்னேன், காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்ட, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரசே, காலையில் ஆகிடுச்சு இல்லையா, திரும்ப அந்த குருவி என்ன பண்ணிச்சு, அந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கு, ஒவ்வொரு நெல்மணியாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான். உடனே அரசருக்கு வந்து சலிப்பு வந்துருச்சு. அதுதான் வந்து நேற்றும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சாங்கல்ல, வச்ச அந்த நெல்மணிலாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்டவொடனே, இல்லை அந்த நெல்மணியெல்லாம் வந்து அந்த குருவி ராத்திரி சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க, காலி ஆயிடுச்சு, திரும்ப காலையில் வந்து அன்னைக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, அதனால் போய் எடுத்துகிட்டு வருது அப்படின்னும் அந்த பையன் வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னவொடனே, சரி அந்த நெற்களஞ்சியத்தில் வந்து ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கிது, டெய்லி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சா அது வந்து காலி ஆகிடும் இல்லையா, அப்புறம் என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரி காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து நெல் வந்து விதைப்பாங்க இல்லையா, அறுவடை பண்ணி திரும்ப நெல் எடுத்துகிட்டு வந்து மூட்டை வைப்பாங்க, திரும்ப போய் ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டும் அந்த பையன் வந்து சொல்லியிருக்காரு. சரி இப்படியே போனால் அந்த குருவிக்கு தான் வயசாகிடுமே, வயசாயிடுச்சுன்னா அது வந்து இறந்துருமே, அப்புறம் என்ன ஆகும், அதான் அதோட குழந்தைங்க இருக்கு இல்லையா, அது அந்த வேலையை வந்து கண்டினியூவாக பார்க்கும் அப்படின்னும் அந்த பையன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த அரசருக்கு வந்து ஒரு வேலையாக புரிஞ்சிருச்சு, ஆஹா அந்த கதை வந்து முடியாது போல், அந்த மாதிரி கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு வந்து அந்த கதையோட நோக்கம் வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கதை வந்து முடியாது, அதனால் நம்ம வந்து இப்படிப்பட்ட கதையை விபரீதமான எண்ணத்தெல்லாம் வந்து நம்ம வந்து முடிச்சிடணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து, நீ வந்து என்னுடைய இதை வந்து மாற்றிட்ட, என்னுடைய அதாவது நான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சுருந்தேன், ஸோ இதெல்லாம் வந்து நீ மாற்றிட்ட, உனக்கு என்ன வேணும் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பையன் வந்து சொல்கிறாங்களா, நீங்கள் வந்து அறிஞர்கள் ரெண்டு பேரை வந்து சிறையில் அடைச்சி வச்சுருந்தீங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அரசர் வந்து ரொம்பவே பாராட்டி அந்த பையனுக்கு வந்து அவருடைய எண்ணத்தையும் மாற்றி நல்வழியில் வந்து கொண்டு வந்ததுனால இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து முடியாது, நம்ம வந்து இந்த நல்ல கதைகள் சொன்ன அறிஞர்கள்லாம் வந்து சிறையிலையும் அடைச்சிட்டோம், அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றினதுனால அந்த பையனுக்கு வந்து நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து வாழ்த்தி அனுப்பியிருக்காரு. ஸோ எந்த கதைக்கும் வந்து ஒரு முடிவு இருக்குது, அது வந்து வாழ்க்கைக்கும் பொருந்தும், கதையோ அல்லது வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து முடிவுக்கு வரும், இதுதான் வந்து இயற்கையோட நியதியும் கூட. ஸோ முடிவுகள் வந்து சில நேரங்களில் சந்தோஷமாகவும் இருக்கும், சில நேரங்களில் வந்து வருத்தமாகவும் இருக்கும், ஆனால் அது எல்லாமே வந்து புதிய தொடக்கங்களுக்கும் மாற்றங்களுக்கும் தான் வந்து வழியை வந்து ஏற்படுத்துறது. ஸோ இந்த கதையோட அடுத்து இன்னும் ஒரு கதை வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பா விஜயின் வரிகளுக்கு இசை பரணி. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

10:32. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சப்போஸ் நடுவில் வந்து கேட்குறவங்களுக்காக ஒரு சும்மா ஒரு ஷார்ட்டாக ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிட்டுறேன். அதாவது அரசருக்கு வந்து கதை கேட்கறது ரொம்பவே விருப்பம். அவருக்கு வந்து எல்லா கதையும் முடிஞ்சிருது. ஸோ முடியாத கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க, ஆனால் அந்த கதையும் வந்து முடிஞ்சிருது. உடனே அவங்கள வந்து சிறையிலையும் வந்து அவர் அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தா அமைச்சரோட மகன் வந்து வராங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு முடியாத கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரசரும் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வந்து ஒரு முடியாத கதை சொல்கிறேன்.

வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. அதே மாதிரி அனோகே லால் அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தினருடன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது பிரகாஷ், ரிங்கி, கபில், வேத்ரம், கைலாஷ், சுனில், ஃப்ராக்ரன்ஸ், கிளைம்பர், ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் பெயர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. மேலே பிற தயலன் அவர்கள் வந்து கதையும் காணமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுலி ரீஜா மனோகரன் அவர்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து அவங்க வந்து வரவேற்கிற நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து கதையும் காணமும் இலங்கை வானொலியில் வந்து நீண்ட கதையும் அதில் ஹீரோ ஹீரோயின் பாடுற மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் கழித்து விவித் பாரதியில் கதையும் காணமும் வந்து நான் கேட்குறேன், ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி. அடுத்து சூலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து வெளிநாட்டு காற்று தமிழ் பேசுதே, அது வந்து நம்முடைய மண்ணின் தன்மை என்பதை கவிஞர் அனுபவித்து படைத்துள்ளார், பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவர்கள் வந்து கதை கேட்க இனிமை, அதனுடன் கானமும் உலா குழுமை, கவிதை வரிகள் வளமை, கழிப்பதற்கு பண்பலை தருவது பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, காலை பொழுது செல்வது இனிமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதவரத்திலிருந்து வீரராகவன் வந்து அனுப்பியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவர்கள் வந்து நமக்கு அந்த பாடல்கள் அருமை, வெளிநாட்டு காற்று தமிழ் பேசுது பாடலும், மஞ்சள் பூசி அந்த பாடலும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹேம்லதா அவங்களும் பர்வத வர்த்தினி அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து மந்திரி மகனுடைய சாதுரியமான கதை கேட்டு நானே வியந்தேன், அறிஞர்களை கதை மூலம் விடுவித்த அந்த மகனோட சாதுரியமான கதைக்கு ஒரு குட் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து, நான் சிறுவர் வந்து அரசருக்கு கதை சொன்னது மிகவும் அற்புதமாக இருந்தது, இந்த கதையை எங்களுக்கு அழகாக விளக்கியது மிகவும் அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் வந்து முடிவிலா சிட்டுக்குருவி கதை வந்து அருமை, நிகழ்ச்சி சிறப்புற தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஓகே, வாழ்த்து பதிவுகள் அனுப்பி அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள் சொல்லிட்டு அடுத்து ஒரு சின்ன கதை. ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களாம், ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வா, அந்த மாதிரி அந்த கண்ணாடியில் பார்த்தா நான் நல்லா பெருசாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த பையனும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கடைகளில் ஏறி இறங்கி பெரிய பெரிய கண்ணாடிகள்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கண்ணாடியும் வாங்காமல் திரும்பி வந்துட்டாங்க. அப்பா வந்து அப்பா கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நான் வந்து உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வர சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போ அந்த பையன் வந்து சொல்லியிருக்காங்க, ஆமாப்பா, நீங்கள் வந்து நல்லா பெருசாக நான் தெரிகிற மாதிரி எனக்கு கண்ணாடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனீங்க, நான் போய் பார்த்தேன், எல்லா பெரிய கண்ணாடியிலும் அதில் நான் தான் தெரிகிறேன், நீங்கள் தெரியல, அதனால் நான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். ஸோ இந்த கதையில் வந்து என்ன கருத்து விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக சொன்னால் தான் வேலை வந்து நடக்கும், அறகுறையாக சொன்னால் எந்த வேலையும் நடக்காது அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட கருத்து. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து கேட்க போகிற பாடல் மலைக்காற்று வந்து தமிழ் பேசுதே அப்படின்ற பாடல், ஹரிஹரன் மகாலட்சுமி பாடியது, வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர், வேதம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

நேரம் 10:52. விவத்பாதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அதில் கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற்றுருக்கு. வீரராகவன் அவர்கள் வந்து மலைக்காற்று மனதோடு பேச, அலையோடு மகிழ்ச்சி பேச, கலையோடு கீதம் பேச, சிலையாக நின்று பண்பலை பேச, விலையாக நன்றி இதனை அளிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. காதர் மீரான் சாஹிப் அவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சியிலேருந்து நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. செல்வகுமார் அவர்கள் கேஎம் கார்டன்லேருந்து நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகள் வந்து ரொம்பவே மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது உங்கள் நிகழ்ச்சியில், அதாவது நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு கதை சொல்லிட்டு இந்த கதையும் காணமும் நிகழ்ச்சியை வந்து நம்ம முடிவு செய்திடலாம். ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து பாடம் கற்பிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு கண்ணாடி டம்ளரை வந்து தூக்கி கையில்

வந்து வச்சுட்டு அதை வந்து உயர்த்தி காண்பிச்சுட்டு இந்த கண்ணாடி டம்ளரோட எடை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் 50 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 100 கிராம்ஸ், 150 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பலவிதமான அவங்களுடைய கெஸ்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஆசிரியர் கேட்டிருக்காங்க, இல்லை அதாவது சொல்லியிருக்காரு, இது வந்து கேள்வி கிடையாது. இப்போது நான் வந்து இந்த கண்ணாடி டம்ளரை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு உயர்த்தி பிடிச்சிட்டு இதே மாதிரி நான் 1 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போ மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, கை வலிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, கரெக்டு, கை வலிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நான் இப்படியே நான் நின்றுட்டு இருந்தேனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, கை மறுத்துரும், இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப வலி ஆரம்பிச்சிரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, ஸோ 1 மணி நேரம் இதை அப்படி வச்சா வந்து நமக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும், 1 நாள் ஃபுல்லாக வச்சுருந்தா அந்த மாதிரி மறுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே, அதே மாதிரி பிரச்சனைகளும் வந்து இந்த மாதிரி தான், அதை நம்ம 1 மணி நேரம் அதையே நினச்சிட்டே இருந்தோன்னா மனசு வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும், அதை 1 நாள் ஃபுல்லாக நம்ம வந்து அதையே நினச்சிட்டு இருந்தோன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை வந்து தூக்கி இந்த கிளாஸ் மாதிரி ஓரமாக வச்சுட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கள், அதுவே வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கண்டு பயப்படாமல் அதையே சமாளிக்கவும் மறக்கவும் வந்து நம்ம பழகிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இதற்கு அடுத்த நிகழ்ச்சி என்றும் இனியவையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய சூரியனே அப்படின்ற பாடல் தான். ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி பாடியது. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். சாம்ராய் திரைப்படத்திற்காக

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

நேரம் 11:02. என்றும் இனிவை நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். 1950, 60 மற்றும் 70 வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம கேட்க போகிற பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரியின் குரல்களில் வந்துட்டுருக்கு. வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1968 வந்து வெளிவந்திருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அதாவது துப்பறியும் திரைப்படம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஹிந்தியில் வந்து வெளியான சைனா டவுன் அப்படின்ற திரைப்படத்தோட மறு ஆக்கம் தான் இந்த திரைப்படமா. இந்த திரைப்படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இரட்டை வேடத்தில் நடித்த முதல் முழு நீள திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் ஆடலுடன் பாடலை கேட்ட அந்த பாடலில் பாங்கிற அந்த நடன அசைவுகளை கொண்ட முதல் பாடல் வந்து தமிழில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாடல்களை வாலி, புலமை பித்தன், ஆலங்குடி, சோமு, ரோஷனாரா, பேகம் இவங்கெல்லாம் வந்து எழுதியிருக்காங்களாம். குங்கும பொட்டின் மங்களம் அப்படின்ற பாடலை வந்து ரோஷனரா பேகம் வந்து அவங்களுடைய வாழ்நாளில் எழுதிய ஒரே திரைப்பட பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துள்ளுவதோ இளமை அப்படின்ற பாடல் தான் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

படத்திலிருந்து தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். புதிய பூமி இந்த திரைப்படம் வந்து 1968 வந்து வெளிவந்திருக்கிறது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா, எம்என் நம்பியார், நாகேஷ் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. ஒரு சிறந்த மருத்துவரை மையமாக கொண்டு தான் வந்து இந்த திரைப்படத்தோட கதை வந்து நகர்ந்திருக்கிறதாம். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து ஏழை எளிய மக்களுக்காக வந்து சேவை செய்ய வந்து முடிவு செஞ்சுருக்கிறாரு. இது வந்து ஹிந்தி மொழியில் வெளியான ஹிமாலய் கி கோத்மே அப்படின்ற ஒரு படத்தோட அதிகாரப்பூர்வ மறு ஆக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரொம்பவே பெரிய ஹிட்டாகவும் வந்து அமைஞ்சிருந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் வந்து உயிரை காப்பாற்றும் டாக்டராக வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. கொள்ளைக்காரங்களுடைய தலைவனாக வந்து எம்என் நம்பியார் அவர்கள் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. கண்ணம்மாவாக வந்து ஜெயலலிதா அவர்கள் நடித்திருந்திருப்பாங்க. இவங்க வந்து கடைசியில் தான் வந்து தெரிய வருமாம் கொள்ளையினோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இந்த திரைப்படத்தோட கதை நகருமாம். ஓகே, இப்போ இந்த திரைப்படத்தில் நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேரம் 11:13. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சி அடுத்து கேட்க போகிற பாடல் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த திரைப்படம் 1968 வந்து வெளிவந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வந்து நடித்திருந்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில். ரகசிய உளவாளியாக வந்து நம்ம ஹீரோ வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. நாட்டோட பாதுகாப்பு ரகசியங்களை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு வெளிநாட்டு கும்பலை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அவர் ரகசியமாக என்னெல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதையும். இந்த திரைப்படம் வந்து திரையரங்கங்களில் 100 நாட்களுக்கு மேலே ஓடி ரொம்பவே பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில் படத்தோட பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்பவே பெரிய ஹிட்டாக இருந்திருக்கிறது. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து நம்ம என்ன பொருத்தம் அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம்.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய் தான் தீருவேன்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

நேரம் 11:18. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் சோலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து என்றும் இனிவே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்க வந்து கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து, சரவணன் அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் நாங்கள் எல்லாருமே இணைந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். முதல் பாடலாருமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவர்கள் வந்து இனிய முற்பகல் வணக்கம், நாங்கள் வந்து காலத்தால் அழியாத இந்த காவிய பாடல்களை வந்து கேட்டுட்டு வரோம். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக குடியிருந்த கோவில் படத்தில் ஒழித்த பாடல் ரொம்பவே மிகவும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து ஆரம்பமே எங்கள் மனதை இளமையாக்கி துள்ள வைத்த பாடல் துள்ளுவதோ இளமையோ எப்பா கலக்கிட்டீங்க போங்க மண்டிட்டு உட்கார்ந்து விட்டேன் வானொலி அருகே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலசண்முகம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இன்றும் இனியவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவையிலிருந்து சுபா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து காவிய காலங்களில் துள்ளுவதோ இளமை எல்ஆர் ஈஸ்வரியோட ஹிட் பாடல் சூப்பர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து துள்ளுவதோ இளமை அழகான பாடல் நம்மளுடைய விவித் பாரதிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலப்பேட தயலன் அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது அவர்கள் வந்து பொன்னேரியிலிருந்து பாடல்கள் அருமை அந்த பாடலிலிருந்து வியக்க வைக்கிற மாதிரியான அந்த கதைகளை வந்து சொல்கிறீர்கள் அல்லவா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தனி அவங்க வந்து அருமையான பாடல் புதிய பூமி படத்தில் ஒழித்த பாடல் சின்ன வளை முகம் சிவந்த வளை அந்த பாடல் வந்து ரொம்பவே அருமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் அனுப்பியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் அவர்கள் வந்து என்றும் இனியவை மறித்துவிடும் பூத உடலில் மறிக்காத மனதில் மறக்காத நினைவுகளாய் மரியம் கொடுத்து துள்ளுவதோ இளமை என்றும் இனியவை தான் எங்கும் புதுமைதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம நேயர்கள் மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் வந்து பாடல்கள் அனைத்தும் ரொம்பவே இனிமையாக இருக்கிறது, நிகழ்ச்சி இனிமையாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து நானும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவர்கள் வந்து பண்பலை பாடல்கள் சிறப்பலை வளையல் கீதம் வளைத்தவை வளையிட்டு நெஞ்சில் நின்ற வலை மகிழ் வலை தினம் வந்து இன்ப வலை தேன் சீனும் பாடலின் கவிதை வலை ரசித்தேன் நிகழ்ச்சியை ருசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையாக வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய நேர்கள் திரும்ப திரும்ப நம்ம படித்தோம் இல்லையா அவங்க தான் வந்து பாடல்கள் இனிமே அப்படின்னு சொல்லிட்டும் அனுப்பியிருக்காங்க. நன்றி. அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். திரைப்படம் அன்று கண்ட முகம் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. 1968 வந்து வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம். இது வந்து தமிழ் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து இயக்கி தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு விறுவிறுப்பான மர்ம திரைப்படமாக வந்து ரசிகர்களால் வந்து ரசிக்கப்பட்டதாம். இந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அடுத்து பின்னணி இசை ரொம்பவே வந்து அனைவருக்கும் பிரபலமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

நேரம் 11:25. என்று நினைவு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் சக்கரம் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் பாடியது, வாலியின் வரிகளுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. இந்த திரைப்படம் வந்து 1968 வந்து வெளிவந்திருக்கிறது. இதில் யாரெல்லாம் நடிச்சிருந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், வெண்ணிராடை நிர்மலா, நாகேஷ் மற்றும் மனோரமா இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருப்பாங்க. ஒரு குற்றவாளியை பிடித்து பரிசு பணம் பெற முயலும் ஒரு செயலாளரோட கதையை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் வகை படமாக வந்து உருவாக்கியிருந்திருக்கிறாங்களாம். இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு பாடல், காசைதான் கடவுளப்பா அப்படின்ற பாடல். நிறைய பேருக்கு வந்து இந்த பாடல் வந்து விருப்ப பாடலாகவும் வந்து இருக்கும். ஸோ அந்த பாடல் தான் வந்து நம்ம இப்போ கேட்க போகிறோம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார், அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்திக்காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே அவர் பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: काफी बिजी लग रहे हो।
3: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
4: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
3: सच?
4: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
3: समझ गया।
0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 11:31. என்ற மினிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்கள், வாலியின் வரிகளுக்கு இசை வி குமார். 1968 இந்த திரைப்படமும் வந்து வெளிவந்திருக்கிறது. கே பாலச்சந்திரால வந்து இயக்கப்பட்டு நாகேஷ், சௌகர் ஜானகி, ஜெயந்தி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. நாகேஷ் அவர்கள் வந்து ஒரு கட்டிடத்தின் படிக்கட்டுக்கு கீழே தான் வசிச்சிருந்திருப்பாரு இந்த படத்தில். அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகளை செய்கிறது தான் வந்து அவருக்கு வழக்கம். எல்லாரும் வந்து அவரை வந்து ஏமாத்துறாலும் அவர் வந்து அனைவருக்கும் வந்து உதவி செஞ்சுட்டு வராங்க. அந்த கட்டிடத்திற்கு வரும் ஒரு பெண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி மாறுது அப்படின்றது தான் வந்து இந்த திரைப்படத்தோட கதைக்கரு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா சௌகா ஜானகி, ஜெயந்தி, முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன், மனோரம்மா, நாகேஷ் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. கே பாலச்சந்தர் அவர்களுடைய மேடை நாடகத்தோட திரைப்பட தழுவல் தான் வந்து இந்த திரைப்படம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சௌகர் ஜானகி அவர்கள் வந்து இதுவரை ஏற்று நடித்த அந்த சோகமான கதாபாத்திரங்களுக்கு முற்றிலும் மாறான ஒரு தைரியமான கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்களாம். இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு ஃபேமஸான பாடல் அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேல அப்படின்ற ஒரு பாடல் தான் வந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: நீங்கள் சமத்தா, நீங்கள் அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
6: ஏண்டி புதுசா கேட்கிற என்ன

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வேள்?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: நேரம் 11:36. இந்நிகழ்ச்சியில் அடுத்த ஒழிக்க வரும் பாடல் எங்க ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இது படமும் வந்து 1968 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து சேதுபதி அப்படின்ற ஒரு கதையோட நாயகனாக வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அவர் வந்து ஏழைகளுக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு நல்லவராகவும் வந்து ஒரு பெரிய ஜமீன்தாரராகவும் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அவருடைய சொத்துக்களெல்லாம் வந்து இழக்க நேரிடுது எம்என் நம்பியார் அவர்கள்கிட்ட. அவங்க வந்து தன்னுடைய வீட்டையும் வந்து இழக்க நேரிடுதான். ஸோ எப்படி வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து திரும்ப பெறாரு அப்படின்றது தான் வந்து இந்த திரைப்படத்தோட கதை கரு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், சௌகார் ஜானகி, எம்என் நம்பியார், நாகேஷ், மனோரம்மா இவங்க எல்லாம் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. தெலுங்குலேயும் வந்து இந்த திரைப்படம் மறு தயாரிப்பு பண்ணியிருக்காங்களாம். தர்மதாதா அப்படின்ற பேரில் தான் அக்னினி நாகேஸ்வர ராவ் அவர்கள் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க இந்த கதாபாத்திரம். அதாவது சிவாஜி கணேசன் நடித்த கதாபாத்திரத்தில் வந்து அவர் நடிச்சிருந்திருப்பாராம். இப்போ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல்.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.

0: ஓங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 11:41. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நம்ம நேயர்களுடைய பதிவுகள். முரளிதரன் விழுப்புரத்துல இருந்து ஆஹா என்ன பொருத்தம் அந்த சாங் வந்து ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவர்கள் வந்து நல்ல விசாரிச்சிருக்காங்க ஐயா நலம். அடுத்து வந்து ரவி அம்பத்தூர்லேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. கனகராஜ் அவர்கள் வந்து 11:00 to 12:00 வரைக்கும் வந்து என்றும் இனிவே இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தில் அழியாத காவிய பாடல்களை பழக வந்திருக்கும் நம்முடைய அன்புள்ள அறிவிப்பாளர் அவர்களுக்கு வந்து வணக்கங்கள். நான் வந்து பாடல் கேட்டுட்ருக்கேன், விவசாய வேலை பார்த்து கொண்டே நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்கள் வந்து துள்ளுவதோ இளமை சின்னவளை அணித்து கொள்ள கண்படித்தான் காண்பதற்கு என்ன பொருத்தம் நமக்குள்ள அந்த பாடல்கள் அனைத்தும் இனிமை பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழுகிற தேவா அவர்கள் வந்து என்றும் இனிமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அருமை சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. அள்ளிநகர மகாதேவன் அவர்களும் வந்து நம்ம நிகழ்ச்சி இடம்பெற்ற என்ன பொருத்தம் பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளமை இனிமை ஆகா ஓஹோ துள்ளல் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருமைன்னு அன்புராணி போட்டிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து என்றும் இனிமே நிகழ்ச்சியில் முகவுரையோடு பாடல்கள் அருமை, அன்று கண்ட முகம் பட பாடல், அரிதான பாடல், தொடரும் பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து கண்படித்தான் பாடலை வந்து நான் இது வரைக்கும் கேட்கல, இன்று நான் வந்து கேட்ட ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமுருகன் ராமசாமி அவர்கள் வந்து முத்துக்களை கோர்த்து காற்றலைகளில் படத்தின் குறிப்புகளோடு ஒளிபரப்பும் நம்மளுடைய விவித் பாரதிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு லால்குடியிலிருந்து திருமுருகன் போட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து என்றும் இனிவே தொடரும் பழமையின் இனிமையான பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் அவர்கள் வந்து கண்படித்தான் காண்பதற்கு நம்

நம்மளுடைய காசிதான் கடவுளப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லா பாடல்களும் போட்டு ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து 1968 வெளியான சக்கரம் திரைப்பட பாடல் ஒளிபரப்பியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அவர்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவர்களும் வந்து ஒரு பெரிய கவிதையை வந்து அனுப்பியிருக்காங்க. நம்மளுடைய இப்போ கேட்ட பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அனுப்பியிருக்காங்க. ஐயா ரொம்பவே நன்றி. டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவர்களும் வந்து அனைத்தும் அருமை அசத்தல் என்றும் இனியவை எப்பொழுதும் இனியவை அப்படின்னு சொல்லிட்டு வணக்கங்களுடன் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் அவர்களும் வந்து ஒலிக்கும் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமேஷ்குமார் அவர்கள் வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் இந்த பாடல் வந்து ரொம்பவே அருமை. நம்மாழ்வார்பேட்டை அந்த இடத்துலருந்து அவங்க வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் வந்து அந்த சின்ன வலை முகம் சிவந்தவளை பாடல் வந்து பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் வந்து பாடல்கள் ஒவ்வொன்றும் முகவரியுடன் அற்புதமாக தகவல் மகிழ்ச்சி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் அந்த பாடல் வந்து நான் ரொம்பவே கேட்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூரியமூர்த்தி கோவூர்லேருந்தும் நமக்கு வந்து முற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களோட தொகுப்பு தேர்வு அருமை ரசிக்கும்படியாக இருக்கிறது வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜி செல்வகுமார் அவர்களும் வந்து ஒவ்வொரு பாடலும் எந்த ஆண்டு வெளியானது என்பதை கூடுதல் தகவலாக சொன்னது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாடல்கள் கேட்பதற்கு ரொம்பவே இனிமையாக இருந்தது. கண் படைத்தன் அந்த பாடல் நான் ரொம்பவே ரொம்ப நாள் கழித்து கேட்டேன் அப்படின்னு புரசைவாக்கம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பதிவுகளோடு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கண்ணன் என் காதலன் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல். இந்த பாடலும் வந்து 1968 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து தான் வந்து வந்திருக்கிறது. இதுலேயும் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. வானதி, எஸ் ஏ அசோகன், ஆர் முத்துராமன் இவங்க எல்லாம் வந்து துணை கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பாங்க. பாடல்கள் எல்லாமே ரொம்பவே ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு அதிரடி திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்ணன் என் காதலன் இந்த திரைப்படத்துலேருந்து அடுத்த பாடல்.

நிகழ்ச்சி அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி குழுவினரோடு பாடியது வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து 1968 தான் இந்த திரைப்படமும் வந்து வெளிவந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களோட திரைப்பயணத்தில் 100வது படமாக வந்து இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட மறு ஆக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது வந்து முழு நீல வண்ண படமாக வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தை. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம்.

நேரம் 11:54 என்று பிணைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். இங்கே அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் வந்து நிகழ்ச்சியில் இதுவரை ஒளி தனித்த பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் வந்து கண்ணனின் காதல் என்ற திரைப்படத்தில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்புராமன் அவர்கள் வந்து பாடல்கள் தேர்வு குழுவிற்கு நன்றி, 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வானொலி பழைய பாடல்களை வந்து நான் கேட்டுட்ருக்கேன், எப்போவுமே வந்து நான் கேட்பேன், அதனால் நீங்கள் ஒளிபரப்பும் எந்த பாடலும் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குரோம்பேட்டை நெமிலிச்சேரியிலேருந்து குப்புராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து பாடுவோர் பாடினால் அந்த பாடலுக்காக வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்தும் வீரராகவன் அவர்களும் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காற்று நிலை மிதந்த கீதம் பண்பலை தந்த இனிய நாதம் பாடுவோர் பாடினால் பாடல் ராகம் பரவிய மனதில் தேன் சுவை ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கவிதையை வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்தும் ஏழுகிணறு தேவா அவர்களும் வந்து பாடல்கள் அருமை, மொத்தத்தில் இன்றைய என்றும் இனிமை அனைத்தும் வந்து ரொம்பவே நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழுகிணறு தேவா அவங்க வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலப்பிட தயாளன் அவர்களும் வந்து அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பி சுசீலா அவங்களுடைய குரலில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன், தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து. இந்த படமும் வந்து 1968 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படம் வந்து தமிழ் திரைப்படத்திற்கான சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை வந்து பெற்றிருக்கிறது. இந்த பாடலோட நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே சாய்லட்சுமி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள். 102.3 விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் சரியா 12:01 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்க இருக்க நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் என்ன பாடல்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, 1980s and 1990s வந்த மறக்க முடியாத சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. உங்களுக்காக ஒரு ஒரு பாட்டும் அவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிச்சயமாக அடுத்த 1 மணி நேரம் ரொம்பவே ஃபண்டாஸ்டிக்காக இருக்க போது. அந்த வரிசையில் முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்ட்டு பார்த்துடலாம். சின்ன கவுண்டர் திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார், அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்தி காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12:13 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். வழங்குறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடல்களே அசத்தலாக இருந்ததுன்னு நம்புகிறேன். நிச்சயமாக இவங்க எல்லாருக்கும் பிடித்த பாடல்களாக தான் அடுத்தடுத்தும் வர காத்திருக்கு. அடுத்த பாடலாக வரப்போகிறது வந்து ஜென்டில்மேன்.

திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான சாங். ஸோ இப்போ நம்ம ரெட்ரோ நேரமில் பார்த்தீங்கன்னா 1980 மற்றும் 1990s வந்த பாட்டுகள் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஒரு பாடல் 80களில், ஒரு பாடல் 90களில், அந்த மாதிரி அடுத்தடுத்து வழங்கலாம்னு இருக்கேன். ஸோ ரெடியாக இருங்க எல்லாரும். எல்லா பாடலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாக தான் இருக்க போகுது. அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நீங்களும் ஃபேஸ்புக்கில் உங்களோட கருத்தை தெரிவிக்கணும், நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.facebook.com/vivadbharathi tamilfm102.3 அப்படிங்கிற வெப் பேஜுக்கு, இணைய பக்கத்துக்கு போனீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும். இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம், ரெட்ரோ நேரம்கான போஸ்டர் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். பிரேம்நாத் பிரேம் வந்து வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி, இனிய மதிய வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் சின்ன கவுண்டர் படத்தின் ஒழித்த பாடல் அருமை சொல்லியிருக்காங்க. ஹைதா மஹி வந்து வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க புதுப்பட்டி பொன்னமராவதியிலிருந்து. பண்ணைப்புறம் மணிகண்டன் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, முதல் பாடலே சின்ன கவுண்டர் சிக்ஸர், என்ன ஒரு பாட்டுங்க அடடா, வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி சாயலட்சுமிக்குன்னு சொல்லியிருக்காங்க. காதர் மீரான் சாஹிப் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சியிலேருந்து, பாடல் அனைத்தும் சூப்பர் மேடம்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே என்னை தொட்டு தாளாட்டியது, வழங்கியமைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து 80 மற்றும் 90கள் பாடலாம் அழகாக வழங்கி வரும், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து, ரெட்ரோ பாடல்கள் சொல்ல வார்த்தை இல்லை, செம்ம அட்டகாசம் அருமை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி, அருமையான பாடல் முதல் மரியாதை படத்தில் ஒழித்த பூங்காற்று திரும்புமா, மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல் செல்வராஜ் இனிய நண்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல நேயர்கள் அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு ஜென்டில்மேன் திரைப்படத்துலேருந்து, கேட்டுட்டு வாங்க. இது விவத் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஸ்டுடியோ கிளாக்ல சரியா நேரம் 12:25 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. ரொம்ப அழகழகான பாடல்கள், முத்து முத்தான பாடல்கள் தான் சொல்லணும். ஸோ ஒரு ஒரு பாட்டும் அவ்வளோ ரசிக்கும்படியாக தான் அமைந்திருக்கு நம்ம ஷோவில். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பர் சாங்ஸ் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியோட முடிவு வரைக்கும் நிச்சயமாக கேளுங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக பாடல் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். தமிழரசன் தங்கவேலு வேதாரண்யம்லேருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலே தொட்டு தாளாட்ட மிகவும் மென்மையாக தாங்கிய பாடல்கள் வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, பூங்காற்று திரும்புமா, முத்துமணி மாலை, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து, ரெட்ரோ நேரம் ஆரம்ப பாடலே வந்து சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி தொடரன்னு சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் அனைத்தும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ் செல்வன், ஜெயராணி மற்றும் மதிவதனி. பி புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க அறிவிப்பாளருக்கு. ஓகே, எனக்கு தான் மதிய வணக்கமா. ஓகே, நன்றிகள். இனியவை என்றும் இனியவை நிகழ்ச்சி பாடல், இன்றும் இனியவை இல்லை மேடம், இப்போ வந்து நம்ம ரெட்ரோ நேரம்க்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து பாடல் கேட்டுக்கிட்டு என்ன டைட்டில்ன்றதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், நன்றிகள். முரளிதரன் விழுப்புரம் வந்து, பூங்காற்று திரும்பமா, முத்துமணி மாலை பாடல்கள்லாம் அருமை, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் வந்து, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், சின்ன கவுண்டர் முதல் மரியாதை பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன், சாய்ந்து ரசிக்கும் நேரம், சந்தோஷம் தரும் ரெட்ரோ காலம், செழுமை தந்த முத்துமணி மாலை, சிறப்பான ஆரம்ப பாடல் சோலை, செங்காற்று வீசியது ராக மாலை, சிந்தனை மலர்ந்தது பகல் வேலை, சாய்லட்சுமி அளித்த நிகழ்ச்சி சூப்பர், ஃபேஸ்புக் வீரராகவன் சொல்லியிருக்காங்க, நன்றி. முரளிதரன் விழுப்புரம்லேருந்து அவர் வழக்கம் போல் போஸ்டர் அடிச்சிருக்காரு நமக்காக. புரசை வாக்கம் சவுந்தரராஜன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளனும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசவாக்கம் சவுந்தரராஜன், ஜென்டில்மேன் பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில், ஒட்டகத்தை கட்டிக்கோ, ரியலி சூப்பர், நன்றின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் ஒளிபரப்பும் அனைத்து பாடல்களும் இனிமை அருமை முதல் மரியாதை இடம்பெற்ற

படலாம் அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராஜ நகர்லேருந்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம் சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி எம்ஜி கார்டன்லேருந்து இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம நேயர்களோட மெசேஜஸ்லாம் படித்தாச்சு. அடுத்ததாக அதே ஃபோர்ஸில் போய் நம்ம இந்த பாடல் கேட்டுடலாம் உங்களுக்காக.

0: திருடியதோ?
1: வைரங்கள் தானே வளமான தோளுக்கு,
2: தங்கச் செருப்பு தானே தனிவான காலுக்கு,
1: அவலங்கள்

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரம் அளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
1: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி.

0: அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வு அறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின் போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16,740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1000 கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு

21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் சரியா 12:50 ஆயாச்சு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை மீண்டும் தொடருது செய்தி அறிக்கைக்கு பிறகு. எஸ், நிகழ்ச்சியில் ரொம்பவே சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நேரம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 10 இருக்குது. ஸோ இந்த அடுத்த 2 பாடல்கள் உங்களுக்காக வந்துட்ருக்கு. மின்சார கனவு மற்றும் ஒன்ஸ் மோர் திரைப்படத்துலேருந்து அந்த பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி 1 நிறைவடைந்த உடனே 1 மீண்டும் நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்க போகிறோம். பாடல் உங்கள் சாய்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கால் பண்ணி எனக்கு கேட்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடித்த பாட்டை என் கூட நேர்களோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பரான மதிய வணக்கம் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும். நான் அர்ஜய் சாயலட்சுமி. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோன் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்கள் கிட்டே கேட்க போகிறீங்க. அந்த பாட்டை வழங்கி நீங்கள் நான் நேர்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக வந்து வெயிட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியோட பிளானு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்து எஃப்எம்ல வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபோன் எடுங்க 0444-295-2-0853, அப்படி இல்லைனா 0444-2838-9871. இந்த ரெண்டு பாடல் வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ நிகழ்ச்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு நான் டைம் கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமாக. அதனால் நிகழ்ச்சியில் முதல்ல ஜெயிலர் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துகிட்டே இருக்குது. பாடல் முடிகிற டைமில் ட்ரை பண்ணுங்கள் லைனுக்கு, நிச்சயமாக உங்களுக்கு லைன் கனெக்ட் ஆகும். ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆல்ரைட், வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:06 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஸ் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்களாகிய உங்களோட ஃபேவரட் சாங்ஸாக நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். நம்ம லைனில் அதுக்குள்ள நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார் என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி. வணக்கம் மேடம், லைன்ல வந்துட்டீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்னாச்சு, நான் எஃப்எம் சாங் எனக்கே போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க?
1: இல்ல, எஃப்எம் தான் கேட்டு.
0: சரிங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சௌமியா.
0: ஓகே சௌமியா, மேடம்க்கு என்ன பாடல் வேணும்?
1: கோவில் புறால சங்கீதமே என் தெய்வமே.
0: ஓகே, நிச்சயமா வழங்கிடலாம். ஏன் இந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
1: அது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப பழைய காலத்துல வந்து அந்த நாயனத்தை வச்சு ஜெமினி வச்சு அந்த என்னோட முன்னாடி அவங்க அது பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஒரு நார்மல் ஸ்டோரி, ஃபீல் குட்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த ஒருத்தலை ராகத்துக்கு அப்புறம் சங்கர பிடிக்கும். அது ஒரு மாதிரி அவன் அது வந்து மௌனமா, அது லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்பா எதுவுமே காட்டாம.
0: சோ அந்த படத்தை பிடிச்சதுனால உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும்.
1: இல்ல, அந்த கடைசியில அந்த ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறது, அந்த அவங்க கோயில சுத்தி வச்சு அதெல்லாம் நல்லா இருக்கும்.
0: ஓகே ஓகே, நிச்சயமா மேடம்.
1: உங்களுக்கு அது பிடித்த ஒரு படம், ஒரு பாடல், பிளஸ் அந்த பாட்டுமே ஸ்வரங்களோட நல்ல ஹை பிச்சோட.
0: நிச்சயமா நிச்சயமா நம்ம கேட்கலாம். நம்ம அடுத்த அடுத்த பாடல் கேட்டா இன்னும் நிறைய நேயர்கள் பாடல் கேட்பாங்க இல்லையா. வந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி.
1: கண்டிப்பா. ஓகே
0: ஓகே, சௌமியா மேடம் கேட்ட மாதிரி கோயில் புறா திரைப்படத்துலேருந்து அந்த அழகான பாடல் வந்துட்டுருக்கு. அந்த பாடல் என்னன்னு நம்ம கேட்டு ரசிச்சுட்டு வரதுக்குள்ளே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களோட ஃபேவரட் சாங் வந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-295-2-0853, அப்படி இல்லைனா 0444-283-8-9871 இந்த இரண்டு எண்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸ்டேட் யூனிட் விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான்

0: வெல்கம் பேக் டு த ஷோ வித் பாடல், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ் நிகழ்ச்சியில் நேர்களோட ஃபேவரட் சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். நேர்கள் கால் பண்ணி அவங்களோட சாங் ரிக்வெஸ்ட்டை தெரிவிச்சிட்ருக்காங்க. நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங் உங்கள் விருப்ப பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-295-20853 அப்படி இல்லைனா 0444-283-89871 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் வராங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
1: நான் விஜய ஈஸ்வரன் பேசுறேன்.
0: விஜய ஈஸ்வரன் மேடம், எங்க இருக்கீங்க?
1: தாம்பரம்.
0: தாம்பரம், சூப்பர்.
1: ஆமா,
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து படம் சிறைச்சாலை.
0: சிறைச்சாலை வந்து
1: பிரபு சாரா மோகன்ல சாரா நினைவில் தபு மேடம் நடிச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும் படம். அது வந்து ஒரு டூயட் சாங் கேட்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ.
0: பாடிய காமிச்சிட்டீங்க, சூப்பர் சூப்பர். நிச்சயமா அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் ரசிக்க ரெடியா இருக்கோம். இனிப்புல வந்ததுக்கு நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி.
0: ஓகே, விஜயா ஈஸ்வரன் மேடம்காக சிறைச்சாலை திரைப்படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டுருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஸோ நிச்சயமாக எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாடல் முடிகிற டைமில் கால் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னீர் திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார். அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்திக்காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:23 ஆயிட்டு இருக்க. வவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ், நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் வந்து அவங்களோட விருப்ப பாடல் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருந்தாங்க சுப்பிரமணியன் சொல்லிட்டு, பட் அவங்க கால் இணைப்பில் நம்ம லைனுக்கு கொண்டு வரதுக்குள்ளே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அவங்க கேட்ட மாதிரி தங்க மகன் திரைப்படத்துலேருந்து ராத்திரியில் பூத்திருக்கும் பாடல் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாடல் முடிகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் லைன் கிடைக்கும். மேபி சம்டைம்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால உங்கள் கால் கட் ஆகவோ இல்லை பிஸியாகவோ போக வாய்ப்பு இருக்குது, பட் கீப் ட்ரைங். ஸோ சொன்ன மாதிரி இந்த பாடல் தங்கமகன் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 பாட்டுக்கு இதான்.
1: Yes, who is it?
2: Don.
0: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
2: டான்.
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:29 ஆக போகுது. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நேர்களுடைய சாங் கலெக்ஷன்லாம் கேட்கவே எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு பாட்டும் ரொம்ப அழகான பாடலாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு மிக்ஸ் ஆஃப் ஆல் சீசன்ஸ் மாதிரி அந்த காலத்து பாடல், ஸோ இடைப்பட்ட பாடல்கள், லேட்டஸ்ட் பாடல்னு எல்லாமே கலந்து வந்துட்டுருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த பிளேலிஸ்ட் கேட்குறதுக்கு. எஸ் இந்த மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய நேர் என்ன பாடல் கேக்குறாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் விவத் பாரதி. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், உங்க பேர் என்ன மேடம்?
1: என் பேர் சசிகலா.

0: கேக்கலாம்.
1: என் தங்கச்சி படிச்சத அந்த படத்துல இருந்து நல்ல காலம் பிறந்துருச்சு அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: டைரக்டா பாட்டுக்கு போயிட்டீங்க, எங்க இருந்து பேசுறீங்க மேம்? இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சசிகலா மேடம் கேட்ட மாதிரி என் தங்கச்சி படிச்சவ அப்படின்ற திரைப்படத்துல இருந்து நல்ல காலம் பிறந்துருச்சுன்ற பாடல் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்கும் எஃப்எம்ல வரணும்னு நினைச்சிங்கன்னா 0444-295-20853 அப்படி இல்லைனா 0444-2838-9871 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல், ஸ்டே டியூன்ட்.

0: ஏண்டா பெரியசாமி, பக்கத்துல போய் படித்தவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓ தங்கச்சி, அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துக்கு வந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி, ஊர் எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட உன்ன கூட ஏணி மேல ஏத்துவ.

0: ratatata.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:35 ஆயிட்டு இருக்கு. இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. உங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க
2: மேடம்? சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா
1: கலைசாமி சார்? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க மேடம்.
1: மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சா? லஞ்ச் முடிஞ்சதா?
2: ஆமாடா.
1: ஓகே, அப்படியே சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா பாட்டு கேட்கலான் இருக்கீங்க.
2: ஆ மேடம்.
1: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
2: மேடம்? படம் வந்து அதிசய பிறவி. பாடல் வந்து ஒன்னா பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும்.
1: சூப்பர் சூப்பர். இந்த பாடல் அழகான பாடல், நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி நன்றி.
1: ஓகே, அதிசய பிறவியிலிருந்து அழகான பாடல் வந்துட்டுருக்கு, உன்னை பார்த்த நேரம். அந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: Web 102.3 FM.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:40 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. எஸ், நேயர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணி அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன நம்ம கிட்ட ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கேட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததா யாருடைய சாங் ரிக்வெஸ்ட் கேட்க போறோம் அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க?
1: கும்பகர தங்கையில இருந்து தென்றல் காற்று தென்றல் காற்று பாட்டு இருக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாம். நன்றி நன்றி சார். ஓகே, ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் வீக் கால் பண்ணி அவங்க சாங் ரிக்வஸ்ட் கேட்கும் போது சாங் கட் ஆயிருச்சு அவங்க லைனு. ஸோ இருந்தாலும் பாடல் வழங்கியிருந்தோம் நம்ம, அதுக்காக அவங்க வந்து மறக்காமல் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்க பாடல் இந்த வாட்டி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கும்பக்கரை தங்கையா திரைப்படத்துக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM. வெல்கம் பேக். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்க நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வழங்கிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணி அவங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து மலைக்கல்லன். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்னு ஒரு பாடல்.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப தத்துவமான நல்ல அருமையான பாடல் அது. நிச்சயமா எல்லாரும் கேட்டு அதை ரசிப்போம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: ஓகே, நூறுதீன் சார் கேட்ட மாதிரி மலைக்கல்லன் திரைப்படத்திலிருந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக பங்கு பெறலாம். ஏன்னா இன்னும் ஒரு 10 to 13 minutes இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாடல் முடிகிற தருவாயில் கால் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய நம்பர் 0444-295-2083, அப்படி இல்லைனா 0444-283-8981. இந்த எண்களுக்கு நீங்கள் டயல் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:51 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ 1 மணி நேரம் நிகழ்ச்சி எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து நிற்கிறோம் இப்போது. எஸ், இப்போ வந்து இருக்கிற டைமில் 1 or 2 லக்கி காலர்ஸ் நம்ம வந்து எடுத்து அவங்களுடைய அவங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு கேட்டு அதை வழங்க போகிறோம். எஸ், இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: நான் சூர்யா டெய்லர், சைதாப்பேட்டையில இருந்து. சன்னத்தி என்னடி ஒலிவுல தான் இல்லைன்றீங்களே.
0: என்ன பாடல் சொன்னீங்க?
1: ஆண்டவனே உன் பாதங்களில்.
0: இல்ல, இப்ப வந்து கன்னத்தில் என்னடி காயம் பாடல் கேட்டிருந்தீங்க இல்லையா, தனிப்பிறவில இருந்து. நிச்சயமா
1: நல்லா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாம் சார்.
1: மேடம், நீங்க நல்லபடியா போடுங்க பாட்டு.
0: நன்றி நன்றி நன்றி சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அப்படிங்களா, முதல் வாட்டி கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் பாருங்க. ஒரு வாட்டி கிடைச்சிருச்சுல, கரெக்டா உங்களுக்கு இனிமே தெரிஞ்சிடும். அடிக்கடி கால் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சார், நிச்சயமா அடுத்த முறையும் கால் பண்ணுங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஓகே சார், கேட்ட மாதிரி அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து கன்னத்தில் என்னடி காயம்.

0: வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திர சிநகர் அம்பத்தூர் மேடம். எல்லா நேர்களும் நலமா?
0: எல்லா நேர்களும் சூப்பரா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பாடல் மேடம், கிடைக்குமா அந்த பெண்ணு நினைச்சேன், கிடைக்காது விதி சொல்லுச்சு, சத்தமா வர மாட்டா.
0: நாங்களும் இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஓகே சாருக்காக குச்சி குச்சி ரக்கம்மா பாடல் வந்துட்டு இருக்கு பம்பாய் திரைப்படத்துலேருந்து. ஸோ இந்த பாடலோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ மீண்டும் ஒரு சனிக்கிழமை இது மாதிரி அழகான நிகழ்ச்சிகளோட சூப்பரான பாடல்களோட உங்களை நான் சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை பை சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani and I'm Shagun Chopra with the midday news.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் எங்கள் செயல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதயத்திருடன் திரைப்படத்திற்காக கே கே பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகள், பரத்வாஜி செயல்.

அந்நியன் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். ஜாசி கிஃப்ட், கே கே ஷ்ரேயா கோஷல் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் அது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

ஜி திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் விவேகாவின் வரிகளில் கேகே பாடிய பாடல் அது. இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடகர் கேகே அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நேரம் 2:36. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இப்போ கேட்ட பாடல் சிவகாசி திரைப்படத்திற்காக கே கே மற்றும் வசுந்தரா தாஸ் இணைந்து பாடிய பாடல், ஸ்ரீகாந்த் தேவா இசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார், அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்தி காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே அவர் பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் குட்டி திரைப்படத்திற்காக கே பாடிய பாடல் விவேகா வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

ரெட் திரைப்படத்திற்காக கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். வைரமுத்துவின் வரிகளில் தேவா இசையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

0: நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நல உதவி திட்டம் பற்றிய தகவல் கேட்கலாம். தேசிய குடும்ப நல உதவி திட்டம் என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் தேசிய சமூக உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் உறுப்பினர் திடீரென உயிரிழந்தால் அந்த குடும்பம் உடனடி பொருளாதார நெருக்கடி

0: நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் ஒருமுறை நிதி உதவி வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பத்திற்கு ஒருமுறை ₹20,000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தும் விதிமுறைகளின் அடிப்படையில் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உறுதி செய்யப்பட்ட பிறகு தொகை வழங்கப்படுகிறது. யாரெல்லாம் பயனடையலாம் என்றால், குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் உறுப்பினர் உயிரிழந்திருக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியான குடும்பங்கள், உயிரிழந்தவரின் வயது திட்ட விதிகளின்படி நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும். தகுதியான குடும்பங்கள் தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட நிர்வாகம் அல்லது சமூக நலத்துறை அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையவழி விண்ணப்ப வசதி மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஒரு குடும்பத்தின் துயரமான சூழலில் உடனடி பொருளாதார ஆதரவை வழங்கும் இந்த திட்டம் பல குடும்பங்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளித்து வருகிறது. ஒரு குடும்பத்தின் ஆதாரமாக இருந்த நபரை இழப்பது என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இருப்பினும் அந்த குடும்பம் உடனடியாக எதிர்கொள்ளும் பொருளாதார சிரமத்தை ஓரளவு குறைக்க தேசிய குடும்ப நல உதவி திட்டம் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக செயல்படுகிறது. அரசின் நலத்திட்டங்களை அறிந்து தகுதியானவர்கள் பயன்பெற உதவுவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நல உதவி திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
5: நேயர்களே, புத்தாண்டை எங்களது புதிய சேவையுடன் கொண்டாட விரும்புகிறீர்களா? உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் வானொலி செய்திகளை வாட்ஸ்அப்பில். எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகளை ஒலி வடிவில் இனி வாட்ஸ்அப்பிலும் கேட்கலாம். இது மட்டுமா? இல்லை, முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 9444045673 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த புதிய சேவையுடன் புத்தாண்டை கொண்டாடுங்கள்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது ஒளிச்சித்திரம்
2: ஆகாஷ்வாணி. திருவள்ளுவர் கலைக்கூடம் வழங்கும் ஒண்ணா இருக்க கற்றுக்கணும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை வசனம் இயக்கம் வி சேகர், வானொலி வடிவம் சங்கர் ஜி.
3: அந்த கிளாஸ் அடியா இந்த பூத்து இப்படிவா

0: சாமி கொஞ்சம் சக்கரை போடுங்க. யாரு அது குழாய் இங்க உப்புமா வந்திருக்கானுங்க
1: தெரியல மச்சான்.
0: ப்ளீஸ் வாங்க பாடா கிட்டக்கா போய் விசாரிப்போம். சாமிக்கு யாரு வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்?
2: வெளியூர் போயிருக்காருங்க சாமி.
0: சாமி யாருங்க?
3: ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர்.
0: ஆபீசருங்களா? டேய் சேர் எடுத்து போடா சாமி. மூணு டீ போடுங்க. உட்காருங்க சாமி.
3: Immediately I want to meet your president.
2: என்னடா இட்லி இட்லின்றாரு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது.
1: ஒண்ணும் தெரியலையே.
0: டே இதுக்கு தான் நாலு எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது.
2: ஐயோ இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சு ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்க அதே மாதிரி காணும்.
1: இதோ அவனே வரானே.
2: டே பிச்சுமணி எங்கடா போன? உன்னை தானே தேடிட்டு இருந்தோம்.
4: இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா அவங்க யாரு?
0: டேய் யாரோ ஆபீசராண்டா டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா.
4: இங்கிலீஷ்ல பேசுனாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐயா மீட்டிங். ஹலோ
3: ஹலோ.
4: ஐ ஆம் பெக்கர் பெல்.
3: நைஸ் டு மீட் யூ. I am Public Development Officer coming from Madras. We are giving the loans to every villages and...
4: Yes, yes.
0: பேசுவாங்க.
4: ஒரே வாரத்தில் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க.
2: ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசியம் எல்லாம் போச்சு. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 ரூபாய் வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சு. இப்ப பார்த்து 5000 ரூபாய் குடுக்கறேன்னு சொல்றாங்களே. இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுவார்களே. வயிறு எரியுது.
4: உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு?
2: 500 ரூபாய் ஆச்சுரா.
4: 500 ரூபாய் தானே குடுக்கறது. 5000 ரூபாய் கொடுக்கறாங்கல்ல. வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ண.
2: வீட்டு இடிச்சலன்ற?
4: இடிச்சிருங்க.
2: இடிச்சிரண்டா.
0: இடிவினா பாரு.
4: இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே
0: சரி. அப்ப நான் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.
4: என்னப்பா அவ்வளவுதானே சார்? நீங்க போயிட்டு வரலாம்.
0: என்ன விட்டுட்ட?
4: இவ்வளவு நேரம் எங்க போன?
0: என்ன வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர
4: வேண்டாம். ஆஹா என்னது 200 ரூபாய்?
0: ஏ எனக்கு ஒண்ணு முன்னாடி கொண்டு
4: நியூசன்ஸ் சார். என் ஃப்ரெண்டு தான், தொலைது போட்டு கொடுங்க.
0: ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் இருந்தீங்க பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்களே.
1: ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா?
0: பாருங்க
4: விட்டார்.
0: ஏ பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போதுரா. உன் படிப்புக்கு நான் அடிமடா.
4: டேக் இட் ஈஸி.
5: ரைட் ரைட்.

0: அம்மா அம்மா
1: உங்களதான்
0: ஏமா
1: ஏயா என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியுதா
0: அதுலமா வந்து
1: என்னையா மறுபடியும் அம்மாங்கிற
0: சும்மா ஒரு மரியாதைக்காக தான் சொன்னேன்
1: சரி என்ன விஷயம்
0: இந்த வேட்டவள கிராமத்துக்கு எப்படி போகணும்
1: வேட்டவளமா நான் அங்கதான் போறேன் பின்னாடியே வா ஆமா வேட்டவளத்துல யார் வீட்டுக்கு போகணும்
0: இந்த ஊருக்கு நான் புதுசா வந்திருக்க வாத்தியாரு
1: என்னது வாத்தியாரா ஐயோ நீங்க வாத்தியாரும் தெரியாம உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சார்
0: அப்படி ஒண்ணு நீ தப்பா பேசலையாமா
1: நீங்க தசபுசன் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா ரொம்ப படிச்சவரு பட்டணத்துல இருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இருப்பேன் நீங்க வேஷ்டிய கட்டிட்டு தமிழ்ல பேசவே ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன்
0: அப்போ இங்கிலீஷ்ல பேசினா தான் நாட்டுல மரியாதை இருக்குன்னு சொல்றேன்

0: வந்துட்டு போறது
1: இது கூட தெரியாம நீங்க வந்து பாருங்க யார் தெரியுமா சாமி கவர்மெண்ட் ஆபீசருங்க அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிச்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே நீங்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேங்க
2: என்னடா உளற சுடல சொல்றது வாசம் தாங்க பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடலதாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கான் அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் 5000 ரூபாய் கிடைக்குமாங்க
0: என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியகாரதனமா பேசுறீங்க இப்பதானே பிடிஓ ஆபீசர டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன் அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு சொல்லலையே
1: அப்ப வந்துட்டு போனவர் யாரு
2: நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க அவாளா இருக்குமோ
3: இருந்தாலும் இருக்கலாம் ஏண்டா வாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா
2: ஆமாங்க ஆளுக்கு 50 ரூபாய்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க கரெக்ட் சந்தேகமே இல்ல அதே 4 மெம்பர்ஸ் தான் நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்க
0: ஏண்டா அறிவு கட்டவனுங்களா எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா
4: பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி புதுசா கட்ட என் வீட்டையே இடிச்சு போட்டுங்க
5: இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி எங்க எல்லாரும் வீட்டையும் இடிக்க வச்சு விட்டான்
0: எங்க புள்ள வீட்டுல நடுத்தரவனுக்கு சாமி அவனுக்கு தான் அறிவு கட்டு போச்சு உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா
4: சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி
0: கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க இவனுங்களை இப்படியே விட்ட கூடாது இவனுங்க திருந்தறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்
6: எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ்
7: என்ன கவனிச்சீங்களா அன்னைக்கு வந்தவங்களுக்கு இதே மாதிரி இங்கிலீஷ் பேசிதான் கை கொடுத்தாங்க
8: அவங்க குழா சொக்கா எல்லாம் போட்டுட்டு சீப்பிள்ளட வந்தாங்க
7: திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிரஸ் தான் வருவாங்க
8: அப்படிங்கிற
7: ஆமா அன்னைக்கு தான் நான் ஏமாத்துட்டேன் இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு பேசுறேன் ஏ சார் நீங்க கவர்மெண்ட்ல இருந்தானே வரீங்க
6: எஸ்
7: மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே
6: எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க
1: எல்லாம் ஒரு அனுபவம் தானு சாமி ஏன் சாமி
2: செத்தப்படி வர்றீல சின்ன மேட்டர் பஞ்சாயத்து வாங்க நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன் ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல பாத்தேடா பாத்தேடா ஊருக்கு வந்த புது வாத்தியார என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க
0: யாரையா இவர் இப்படி எல்லாம் பண்ணது
2: வேற யாரு பண்ணவா
0: எங்கடா அவனுங்க எங்க இருந்தாலும் அவனுங்க புடிச்சு இழுத்துட்டு வா
6: அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன்
0: சாமி அவனுங்க தோலை உரிச்சிடுறேன் இன்னைக்கு
9: ஐயோ அம்மா
0: ஏண்டா உங்க மனசுல என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க
9: ஐயோ நான் இல்ல சாமி
0: இன்னும் ஏங்க நீங்க தான் வாத்தியார்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதா
6: எங்க வாயை திறக்க விட்டாங்க பிச்சு வதறிட்டாங்களே
0: காட்டு முராண்டி பசங்க 4 பேர் வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு ஏமாத்தி இருக்கிறானுங்க அவனுங்களை விட்டானுங்க உங்களை போட்டு பிச்சு எடுத்திருக்கானுங்க இவனுங்களை ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே அது எனக்கு தான் தெரியும்
6: பாவம் படிக்காத ஜனங்க நல்லது கெட்டது தெரியல நான் எடுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே புரியும்
4: அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே
6: இருங்க இருங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க மனுச்சு விட்டுருங்க
0: டேய் இதுதான் உனக்கு கடைசி முறை இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க
10: மாட்டேன்
11: சின்ன பெரியவன் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா இது யாரு உங்க வீட்டு உடம்புறையா
6: இல்ல என் பேர் சிவராமன் நான் புதுசா வந்திருக்கிற ஹெட் மாஸ்டர்
11: என்ன
6: இதெல்லாம்
11: இதெல்லாம் காய்கறி அவஸ்த இருக்குல்ல கொஞ்சம் லட்சம் இல்லையா இது குழந்தையோட பால்
6: ஆமா எங்க பாய்ஸ் எல்லாம்
11: இருக்காங்களே ஏ பசங்களா வாங்கடா ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு
6: இவ்வளவுதான் பசங்களா

0: ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார், ஆனா எதுவுமே பள்ளிக்கூடத்துக்கு வரதில்லை சார், பெற்றவங்களும் அனுப்புறதில்லை. இதுங்க கூட முறப்படி பாடம் நடத்துனீங்கன்னா ஓடிடுவாங்க சார். அதனாலதான் சாமர்த்தியம விளையாண்டு காட்டி பணக்கி வச்சிருக்கேன் சார். என் திறமைய நீ கூட பாராட்டி
1: சார். சார் நீங்க கேட்ட சிகரெட் இல்ல சார், இந்த சிகரெட் தான் சார் இருந்துச்சு.
0: சார் கேட்கவே மாட்டீங்க சார், எங்க தங்கி இருக்கீங்க?
2: இனிமே தான் இடம் பாக்கணும்
3: சார். எங்க பெருமா வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்கு சார், நீங்க அங்கேயும் தங்கிங்க சார்.
0: யாரு அந்த இட்லிக்காரம்ம வீடா? அங்க வேணாம் சார். சார் 15 இயர்ஸ் நான் குடும்பத்தோட இங்கேயே தான் சார் தங்கியிருக்கேன். வாடகைக்கு வாடகை நிச்சயம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம நீங்களும் இங்கேயே தங்கிருங்களேன்.
2: ஆமா கிளாஸ் எங்க நடத்துறது?
0: அதை தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டலாம் சார். சார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, பிரசிடண்டே என் கைக்குள்ள சார்.
2: நீ ஒரு பாத்தியார், இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துக்கிறது, நீயும் நானும் குளித்து நடத்துறது இல்ல, குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணல, மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி உன் சீட்டை கழிச்சு வாங்கிறது.
4: என்ன தம்பி வீடு எப்படி இருக்கு?
2: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
4: இது பாருங்க தம்பி, எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் யாருக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததே இல்ல. உங்களை பார்த்தா நல்ல புள்ள மாதிரி தெரியுது, அதுலயும் வாத்தியார்னு வேற சொல்றீங்க, அதனால முத முதல்ல உங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்கறேன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஊர்ல எந்த வம்புதும்புக்கும் போக கூடாது, நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும், செவுத்துல ஆணிகனி அடிக்காம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கறீங்க. என் மனசுக்கு மட்டும் பிடிக்கலேன்னு தோணுச்சு, அடுத்த நிமிஷமே தெருவுக்கு வந்துடும் சாமான் சட்டலாம். யாரா இருந்தாலும் தயவு தாட்சணி பாக்க மாட்டேன்.
2: என்னப்பா இப்படி மாட்டுறாங்க?
3: எங்க பெருமா அப்படின்னா சரி பேசுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. நீ எதுக்கு பேசுறீங்க? நான் இருக்கேன்ல, வாங்க போலாம்.
2: எல்லாம் மாட்டியாச்சு, இந்த ஹேங்கர் மாட்டு தான் இடம் இல்ல.
3: ஆணையாச்சு மாட்டுங்க சார்.
2: ஐயோ உங்க பெரியமா திட்டுவாங்களே.
3: எங்க பெரியமா தானே, நான் பாத்துக்கிறேன்.
2: அப்படியே சொல்ற.
5: என்னமா பக்கத்துல சத்தம் கேக்குது?
4: வீடு சும்மா தானே கிடக்குதுன்னு வாடகைக்கு கொடுத்திருக்கேம்மா, ஏதாவது வந்தா கை செலவுக்கு ஆகுமே.
2: ரமேஷ் என்னப்பா ஆணி இறங்க மாட்டேங்குது?
3: இந்த ஜம்பர்ல அடிங்க சார், நல்லா இறங்கும்.
2: ஆஹா ரைட்,
3: நல்லா பலமா அடிங்க சார்.
4: வாத்தியார்னு சொன்னாரு, பார்த்தா நல்ல மனுஷனா தான் இருக்காரு. கொப்பூரானே கொப்பம் தன்னானே, யாராவன் போதில் வீடு விட்டா
2: சொல்லிக்கிறேன்.
4: நீ வேற எனக்கு சொல்ல குடுக்கறியா? உங்க சவகாசமே வேண்டாம், நானும் என் பொண்ணு தனியா வந்து ஒதுங்கி கிடக்குறோம், அப்புறமும் ஏண்டா வந்தா நம்ப பண்றீங்க?
5: பாவமா தம்பி, சின்ன பையன்
4: தம்பி தம்பி அப்படியே பாச பொத்துக்கிட்டு வடிதாக்கும். அந்த மனுஷன் உன்ன கண்டுக்காம இருக்கும் போதே இவ்வளவு கரசனமா பேசுறீங்க. இந்த ஊர் உலகத்து போல அப்பம் கிடைச்சிருந்தா உன்ன எல்லாம் கையில பிடிக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் நான் தனிக்கட்ட தனிக்கட்டதான். இதுகளை எல்லாம் நம்பியா யா தான் என்ன பெத்து போட்டா? நான் எப்படியே பொழைச்சுக்குவேன்? யார் தயம் எனக்கு தேவையில்லை.
5: அயாதடா பெரியமா தானே திட்டாங்க.
2: ஏமா சாரி, ஏங்க கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரசிடண்டுக்கு உங்களுக்கு என்ன உறவு?
5: அவர் தான் எங்க அப்பா. எங்க அம்மா முதல் தாரம், நீ உங்க அம்மா ரெண்டாம் தாரம்.
2: ஆமா உங்க அம்மா ஏன் தனியா இருக்காங்க?
5: எங்க அம்மாக்கு கொஞ்சம் வாய் நீளம், அத விரட்டிட்டாரு.
4: என்ன எங்க நாயா வாடிங்க.
5: ஐயோ பாத்தீங்களா, ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வரேன் சார்.
6: வேலைக்கு போக மாட்டேன்னு போற இடத்துல தகராறுல பண்ணிட்டு வருது.
2: வணக்கங்க. பையன் யாருங்க?
7: நம்ம பையன் தாங்க.
2: படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனைய வீணாக்குறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவீங்க.
7: நீங்க வேற வைத்திருச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே உன்னை படிக்க வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுகிட்டு இருக்கோம், இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான்.
6: படிப்பு கிடிப்புங்க பேச்சே எடுக்காதீங்க, அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும்.
2: இது
6: என் பையன் தான் ஐயா.
2: இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிறீங்களா?
6: என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? இப்பதான் காலுக்கு சலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்கேன், நாலு காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துலீங்க போட்டுருக்க ராஜா வாடா.
2: புரியாம பேசுறீங்களே, குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா?
7: ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல, இதுல இதுகளை வேலை வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா?
2: கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க.
6: படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை தொடங்க. இது கூட தெரியாம நீ

0: எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கீங்க?
1: படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக.
0: அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோல் அடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா, அடி அடிடா அடா அடிமா.
1: அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன், நாளைக்கு உங்க பிள்ளையா கூட கலெக்டர் ஆகலாம்.
2: என்ன பண்றது வாத்தியார?
1: கொஞ்சம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வர
3: கருவட்ட வாத்தியார் வந்து எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு புடிச்சிப்பாரடா.
4: அப்படியா? கவர எங்க ஓடி போலாம்.
1: பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன்.
5: என்ன வாத்தியார் தம்பி, சௌக்கியமா?
1: உன்னையும்
5: பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்துருப்பான். நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்க. உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி.
1: பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய இருந்தா தானே கலகல பார்க்கும்.
5: உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி. இந்த ஊர் ஏழை பழங்களுக்கு புரிய மாட்டேன். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முடியோன்னு சத்தம் போடுதுங்க.
4: வாத்தியார் நல்லது செஞ்சும் வீணா கிட்ட பேர்.
5: அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த பசங்க நீங்களா போய் வானு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. தப்பி தவறி ஒன்னு ரெண்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க. நல்லா சோத்த போட்டு எங்கேயாவது மூலையில உட்கார வச்சிருங்க. ஏன்னா நம்ம பசங்களும் கெட்டு கூடாது பாருங்க. அதான்
1: சார், இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். இங்க எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். நாயுடு பையன், ரெட்டியார் பையன், ஐயர் பையன், வெட்டியான் பையன், தனித்தனியா ஜாதி வச்சு உட்கார வைக்க முடியாது. அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம்.
5: இங்க நாங்களோ கடந்த அவஸ்தப்படுறோம். இங்க இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது? என்னப்பா பெரிய சட்டம் தம்பி, கிராமம்னா 1000 மேடு பள்ளி இருக்கத்தான் செய்யும். அதை நாங்கத்தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம். அப்பத்தான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க.
4: ஏயா, அவர் தான் இந்த ஊருக்கு புதுசு. நீ இந்த ஊர்ல 15 வருஷமா வாத்தியார் வேலை பாக்குறீர். நீ யாரு அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ?
5: இதுதான் ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாதுங்களா? தம்பி படிச்ச புள்ள, அதுக்கு அதிகமா விலைக்கு சொல்ல தேவையில்ல. எல்லாம் புரிஞ்சிருக்கோம். நான் வரேன் தம்பி.
4: நமஸ்காரம். நான் அப்பவே சொன்னேன், அவங்க கணக்கு வேற, நம்ம கணக்கு வேறேன்னு. கேட்டீங்களா? அந்த ஆளு தம்பி தானா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போறாரு. அதோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா? அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கலன்னா நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாது. அர்த்தங்க,
1: எதுக்கு நான் பயப்படுறது? இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடென்ட் எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல. நம்ம கடமை தான் நம்ம செஞ்சோம். அது அவங்க தப்பா பட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, மற்ற நான் பாத்துக்கிறேன்.
6: வீட்டுல
7: இல்லப்பா,
6: பட்டினி கிடந்தாலும் கிடப்பனை தவிர இந்த பிச்சை சாப்பாட சாப்பிட மாட்டேன்.
7: இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கப்பா, நாளில இருந்து நான் வீட்லயே ஆக்கிடுறேன்.
6: போற வேணா, ஒண்ணு வேணா போ, இந்த எடுத்துக்க.
7: இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கடா.
5: என்ன சாப்பாடு பிடிக்கலையாமா துரைக்கு?
6: இந்த சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா?
5: அப்படியா? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் அங்கே போய் வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த.
1: என்னது, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை போய் கை நட்டி அடிக்கிறீங்களே?
5: இதுவா புள்ள? இவனை பெற்றதுக்கு ஒரு கழுதையை பெற்றிருந்தாலும் ஒத்தாசையா இருந்திருக்கும். இந்த வயசுல நாங்க ரெண்டு பேரும் வேதாக வயல கஷ்டப்பட்டு வர்றோம். இவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு வர்றதும் இல்லாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு சிவர் தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
1: ஏன்பா, வயசான காலத்துல பெத்தவங்க குதிகா இருக்கிறதானப்பா படிச்சு போய் கழகு.
6: நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் வேலைக்காக பல இடத்துல அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். ஒரு வேலையும் கிடைக்கலையே.
5: அதான் கவர்மெண்ட்காரன் வேலை கொடுக்க மாட்டான் தெரியுது இல்ல? தூக்கி போட்டு சொந்த வேலையை செய்ய வேண்டியதானே.

0: அதுலயும் கௌரவம் பாக்குறேன்.
1: நான் உனக்கு கௌரவம் பாக்கல, செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணும்னு தான் சொல்றேன்.
2: தம்பி உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. படிச்ச பிள்ளைங்களை அனுப்பி வீடோட போய் துணி எடுத்துட்டு வா சோறு எடுத்துட்டு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அப்பா அம்மா பாரமா இருக்கலாமோ? உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது?
3: சார், நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம். அதையும் எங்க அப்பனுக்கு எடுத்துட்டாங்களா?
2: அவங்களே எடுத்துட்டாங்களா?
1: ஆமா சார்.
2: தம்பி என்னதான் சரி பண்ணாலும் ஒருத்த வளர்ச்சிய இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க. சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டெஃபினட்டா செய்யறேன்.
1: எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார், அதுவே போதும்.
3: அப்படியே எனக்கு ஒரு செலவு கடை வச்சு கொடுத்துட்டா இந்த வட்டக்கிராப்பு கோணக்கிராப்பு உச்சி குடிமி இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஊரையே அமெரிக்கன் ஸ்டைல கொண்டாந்துற சார்.
4: என்னடா கடை கடையெல்லாம் போட்டீங்க?
3: ஆமாண்ணே, எல்லா வாத்தியாரும் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேண்டர் கடை, எனக்கு கட்டிங் கடை, போட பாத்தீங்களா மைக்கேல் ஜாக்சன், முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பேக்கர் பெல்.
4: அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. சரி இந்தா நம்ம பையனுக்கு பூட்டி நல்லா வெட்டி விடு.
3: ஹலோ, போட பாத்தீங்களா, ஸ்டெப் கட்டிங் 8 ரூபீஸ், டிஸ்கோ கட்டிங் 6 ரூபீஸ், சிறுவர்களுக்கு 3 ரூபீஸ். எப்படியா சரி?
4: இது என்னமோ, இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போர்டு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்ட போயிடுறா. இந்த வெட்டி விடு, நாளை காசு தரேன்.
3: கடன் அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லடா போயிட்டே இரு, எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி உட்கார்ந்து இருக்கு.
4: அப்படியா? வாடா நைனா, வா வா நைனா. நீ
5: ஏண்டா எங்களை அவமானப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் செய்யறீங்களாடா? பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருங்க.
6: சாமி உங்களை நம்பித்தானே சாமி, நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி?
5: பின்னடா உங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா? அங்கதான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா? அங்கதான் நாங்க போய் தலைவிக்கு துணி போடணுமா? அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலமாயிட்டோமா?
6: சாமி இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி.
3: சாமி நாங்க ரெண்டு நாளா ஊர்ல இல்லீங்க சாமி, கல்யாணத்துக்காக வெளியூர் போட்டோம் சாமி. புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி. நீ
6: பிள்ளைகளே இல்லாட்டும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம்.
7: அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துக்கல,
8: அதனால்தான் நான் பிரசிடென்ட் இருக்கிறேன்.
7: இதுவும் பாயிண்ட்.
6: யாரு கேட்டு அந்த கடையை போட்டேன்?
1: கஷ்டப்பட்டு வச்சு விட்ட கடையுது, இது மேல கை வைக்கிற வேலை வேணாம்.
6: யாரா வாத்தியாரு? யாரு வாத்தியாரு?
3: யாரா கேட்டா கடவை சாயரியா? அப்ப புள்ளையெல்லாம் வீட்டுக்குள்ளதான், கடையில காலை வச்ச காலை வெட்டு போடுவேன்.
6: காலை வெட்டுவியா? அந்த வெட்டுற கைய
2: உங்களைத்தான் நிறுத்துங்க. பசங்க கஷ்டப்பட்டு கடை வச்சிருக்காங்க, அதே பிடிச்சு போடுறீங்க.
6: வாங்க உங்களால எங்க பசங்க கெட்டு குட்டி சோறா போயிட்டாங்க. சும்மா இருந்த பசங்களை தூண்டி விட்டு ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்களே.
2: அவங்க இங்க கடை போட்டுக்கிறதுனால ஊருக்கு என்ன இடைஞ்சல்?
3: அதுதாங்க இடைஞ்சல. நான் பரம்பரை பரம்பரையா வீடு வீடா போய் தான் முடி வெட்டிட்டு வரேன். அவரு துணி எடுத்துட்டு வராரு. திடீர்னு ஒரு கடையை போட்டுவிட்டு எல்லாரும் இங்கதான் வந்து முடிய வெட்டிக்கணும், துணியை போடணும்னா இந்த ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல?
2: எனக்கு அப்படி தோணல, உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான் தோணும்.
3: கொஞ்சம் விட்டா எங்க குழப்பில மண்ணள்ளி போட்டுருவோம் இருக்க.
9: இருடா இந்த பாருங்க தம்பி, இதுகெல்லாம் காலங்காலமா கை கட்டியே பழகுனதுங்க. திடீர்னு ராஜா வேஷம் போடுனா ஒத்து வருமா? அதெல்லாம் வராது. நீங்க வாங்க.
2: இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
3: யாரையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க?
9: என்னடா ஒரு வாத்தியாருங்க மரியாதை கூட இல்லாம என்னமா பேசிக்கிட்டே இருக்கியே, போடா போங்க எல்லாரும். இத பாருங்க தம்பி, இதுகெல்லாம் நன்றி கெட்டதுங்க. உங்க கை பணத்தையே செலவு பண்ணிட்டு நீங்களே என் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. வாங்க.
1: ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்க முடியல. எங்க அப்பா எல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருந்தா நம்ம காதல் எப்படி ஏத்துக்குவாரு?
10: அவர் ஏத்துக்கடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்ம சேர்த்து வைப்பாங்க.
1: அவங்கள நம்ம காதல் ஏத்துக்கலன்னா
10: நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம்.
1: என்னது ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா, அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க.
10: ஐயா ஒரு மீச வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசுற, தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கா காதலிச்ச சொல்லு? எதுக்கு காதலிச்ச?
11: விடுமா, என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊரலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பிய மறந்துரு, வா தம்பி போலாம்.
12: பாசம் பெருசா பொத்துக்கிட்டு வந்துருச்சா? உள்ள கால வச்ச வெட்டிடு.
13: சாமி சாமி, அத்தைக்கு அத்தை மாமியாருக்கு மாமியாரு, அவங்களுக்கும் பாசம் இருக்காதா சாமி? அவங்களும் ஒரு ஓரமா நீங்க அழுது போட்டு விட்டுருங்க சாமி.
12: இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க, கொன்னுடுவேன். போங்கடா, போய் வேலையை பாருங்களா.

0: வரேனா வா. அடடே, நம்ம தலைவர் படம் தான் போயிட்டு இருக்குது.
1: பாப்பா சுடல
0: குப்பரன் சாமி, காலையில இருந்து பையன் ஒரே தொல்லைங்க. பாத்தியார் வீட்டுல டிவி வாங்கிக்காங்க, கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு.
1: சின்ன குழந்தைனா அப்படித்தான் இருக்கும். கசத்து முத முத நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வந்திருக்காங்க, போய் டிவி காஃபி போட்டு எடுத்து.
0: சாமி அதெல்லாம் வேணாங்க சாமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும்.
1: அதே கொண்டாந்து கொடுப்போம்.
2: சரிங்க சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூருவாருதல் போன்ற நிவாரணப் பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார்.
0: நம்ம மாவட்டத்தில் குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்தில் பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி?
1: டிவியில பொய்யா சொல்லுவாங்க.
0: அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கிற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான், நாளைக்கு வச்சுக்கிறான் அவனை. நாட்டாம இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது, இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க?
3: மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போது
0: கேட்டுச்சு.
3: அது சரி.
0: என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான், உடம்பு நல்லா இருக்குமே, அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்க
3: என்ன கேட்டா?
0: வா கேட்டா. மணி 10 ஆச்சு, அப்படி அப்படியே வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம்.
4: என்னது புது பழக்கமா இருக்கு? பொது வேலைக்கு என்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்காரு? அதான் உங்களுக்கு சோறு போடுறோம் இல்லையோ?
0: அந்த சோத்தை போட்டு தானே சாமி எங்களை சொரணை இல்லாம ஆக்கிட்டீங்க.
4: ஊருக்கே நல்லது பண்றவர் இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட.
0: நேத்து வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டு விட்டீங்க.
4: இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு ரேடியோ?
0: நீ தான் உளற. நான் ஆனாத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்த வாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரு.
3: இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க, அதனாலதான் மொத்தமா கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய் அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துரு. ஐயா எண்ணி
4: குடிக்காமே சொன்னா கேளுங்க. இந்த
3: 20 ரூபாய் எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ அந்த காசை வேணாம் கொடுத்துறியா? ஏண்டா நேத்து வந்த வாத்தியா ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியா கேவலமா போயிட்டா? யோ அந்த பணத்தை கொடுத்துரா, குடுறா.
5: சாமி சாமி வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சோழல பேச்ச கேட்டு நாங்க ஏமாந்து போயிட்டோம் சாமி. ஏண்டா நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம நாட்டு மக்கள் அப்பேற்பட்டவர்கள்னு, கேட்டியா? இப்ப காலையில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான்.
3: சாமி டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க, அது பேச்ச கேட்டுனா ஏமாத்துங்க.
0: இன்னும் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு எதோ புரியாம பேசிட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணும். போய் வேலையை பாருங்கப்பா. சுடல மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை
4: வாங்க வாங்க உட்காருங்க.
1: இருக்கட்டுங்க ஐயா, ஏதோ கூப்பிட நினைச்சீங்களா?
4: ஐயா உங்ககிட்ட நிறைய பேசணும்னு இருக்கார், முதல்ல உட்காருங்க. கமான் சிடாம். பாத்தியார்வா ஐயா, இந்த கிராமத்துல 25 இயர்ஸா பிரசிடண்டா இருக்கார். இதுவரைக்கும் இந்த கிராமத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூத்தா போயிட்டு இருந்தது. நீங்க இந்த கிராமத்துல காலேஜ் எடுத்து வச்சாலோ இல்லையோ, பிரச்சனையோ பிரச்சனை, ட்ரபுளோ ட்ரபுள் அப்படின்னு இவா நினைக்கிறா.
3: தம்பி வந்த புதுசுல பசங்களாம் கூட்டியாந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்த, ஏதோ சின்ன புள்ள ஆர்வத்துல செய்யறியேன்னு நான் கண்டுக்கல. ஊருக்குள்ளேயே கடை போட்டு கொடுத்த, அதையும் பெருசா நான் கண்டுக்கல. ஆனா இப்ப நீ செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு எதிரா திட்டமிட்டு செய்யறதாவே எனக்கு தோணுது.
4: தோன்றது என்ன? அதேதான்
1: உங்களுக்கு எதிரா? அப்படி நான் எதுவும் செய்யலீங்களே.
4: என்ன நானும் செய்யல. டிவி வாங்கினா, பேப்பர் வாங்கினா உன் ஆத்தோட வச்சுக்கணும். எதுக்காக ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு போட்டு காட்டுறீர்? ஐயாவை விட இந்த ஊர் மேல உமக்கு அவ்வளவு அக்கறையா? ஐயாவுக்கு தெரியாதா இந்த ஊருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு?
3: யோ வாத்தியார் வேலைக்கு வந்தா அதை மட்டும் செய், அதை விட்டுட்டு அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடுறதோ ஊர் ஜனங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுட்டு கூத்தடிக்கிற வேலையோ இனிமே வச்சுக்காத.
1: அது எப்படிங்க? நான் ஒரு வாத்தியாரு, எல்லாருக்கும் வேண்டியவன். என் வீடு தேடி யாராவது வந்து டிவி பாக்குறேன்னு கேட்டா நான் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இந்த பேப்பரை படிச்சு காட்டுங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் படிச்சு படிப்புக்கு அர்த்தமே எல்லாம் போயிடுங்களேன்.
3: உன் அர்த்தத்துக்கு எல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த ஊருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுபடி

0: நடக்கிறதா இருந்தா நட, இல்ல இந்த ஊரை விட்டு போயிட்டு.
1: நீங்க போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வரதுக்கும் நான் ஒண்ணு நீங்க வச்சு வேலை காண இல்ல. கவர்மெண்ட் சர்வெண்ட் நான், இந்த ஊரை இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம், நீங்க இல்ல.
0: நான் நினைச்ச உன்னை என்ன வேணா செய்ய முடியும்.
1: முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்க.
2: தம்பி, என் தம்பி, நான் என்னமா கேள்விப்பட்டேனே.
1: என்னமா?
2: அதான் அந்த ஆளு பிரசிடென்ட் வந்து உங்களை மிரட்டினாரா?
1: பொறுப்பா இருக்க வேண்டியவரே பொறுப்பு எல்லாம் நடந்துக்கிறாரு, நம்ம என்ன செய்ய முடியும்?
2: ஊரை அடிச்சு வலையில போட்டுக்கிறோம்.

0: வெறும்
1: சம்பளத்துக்காக மட்டும் இந்த வாத்திய வேலையை நான் பார்க்கலம்மா. இந்த தொழில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. 1000 கோயில கட்டுறத விட 10,000 பேருக்கு சோறு போடுறத விட ஒரு 7 குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது பெரிய புண்ணியம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. அட்லீஸ்ட் ஊருக்கு ஒரு குழந்தையாவது அறிவாளி ஆக்கி அந்த குடும்பத்துல விளக்கேத்தி வச்சா அந்த ஒரு விளக்கு 1000 விளக்கு ஏத்தி வைக்கணும்னு நிச்சயமா நம்புறேன்.
0: நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, இருந்தாலும் உங்க எதிர்காலம் குடும்பத்தை எல்லாம் பாதிக்குமேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன்.
1: எனக்கு குடும்பம்னு பெருசா ஒண்ணு இல்லம்மா, பெற்றவங்க எல்லாம் எப்போ போய் சேர்ந்துட்டாங்க, நான் உண்டி கட்டேன். என் எதிர்காலம் குடும்பம் லட்சியம் எல்லாம் இந்த வாத்தியார் வேலை தான். இதுக்காக நான் எந்த தியாகத்தையும் பண்ண தயாரா இருக்கேன்.
2: அதோ பாத்தேவா, சைக்கிள்ல யாரு போறன்னு?
3: ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ண சைக்கிள்ல வச்சு கூட்டு போறான்.
2: யாரோ பொண்ணு இல்ல, உங்க பொண்ணுதான்.
3: என் பொண்ணு?
2: அதோட சைக்கிள ஓட்டிட்டு போறது யாருன்னு பாத்தேவா?
3: யாரு?
2: பாத்தியானா? பரவாயில்லையே. என்னங்கோ இதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கோம், இல்லைன்னா அப்புறம் நம்ம கிராமம் கிராசிங் கிராமம் ஆயிரும்.
3: முடிவு பண்றியா? இன்னைக்கு ராத்திரியே குடும்பத்தோட போட்டு குளிச்சிடறாங்கள.
2: இத பாருங்கோ, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். வீட்டை தீ வச்சுன்னு வச்சுக்கோங்கோ, ஊரு பூரா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்க பொழப்பும் நாரிடும்.
3: என்னதான் பண்ண சொல்ற
2: சாமி? உங்க முன்னாள் மனைவி கிட்ட போய் காதும் காதும் வச்சது மாதிரி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உங்க ஜாதியிலேயே ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருங்கோ.
3: 15 வருஷமா அவ வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கிற, இதுக்காக போய் அவ கால விழ சொல்றியா?
2: பேசாம சம்மந்தி ஆயிருங்க. என்ன சம்பந்திங்கிற முறையில அப்பப்ப துணி துவைக்க கூப்பிடுவான், மழை கிழ பெஞ்சுன்னா கழுதையை கொண்டு வந்து உங்க ஆத்துல கட்டுவான். அதை தவிர நோ ப்ராப்ளம்.
0: ஏன் நான் பொண்ணு வளர்த்த லட்சணத்துக்கு என்ன?
2: நல்லா தான் வளர்த்திருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. என்ன நம்ம ஆத்துல தான் துணி துவைப்பானே, அவன் பையனும் உங்க பொண்ணும் சைக்கிள்ல கட்டி புடிச்சுண்டு டபுள்ஸ் போயிட்டு இருந்தா அதை இவர் பார்த்துட்டார். இது ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறதா. இருந்தாலும் 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னால காதும் காதும் வச்சது மாதிரி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு அவ ஃபீல் பண்ற. ஏன்னா இந்த ஊர் பிரசிடண்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் போயிடக்கூடாது. பாருங்க
0: அந்நாட நாங்க இட்லி வச்சு பழக்கிறவங்க ஐயா, எங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் தேவையில்லை. அவ தலையெழுத்து என்னவோ அப்படியே நடந்துட்டு போட்டோம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க.
4: என்னடி
1: என்ன சார் இது? ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து படம் நீங்களே அனாவரிகமா நடந்துக்கலாமா?
4: இது என் குடும்ப விஷயம், அதுல தலையிட இவை யார்?
0: என்னது உன் குடும்பமா? சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் குடும்பங்கிற நினைப்பு உன் நெஞ்சில கொஞ்சமாவது இருந்திருந்தா பெத்த பொண்ண அனாதையா ரோடு ரோடு அலைய விட்டுருப்பியா? கட்டின பொண்டாட்டிய தான் நடுத்தருவில் இட்லி விக்க வச்சிருப்பியா? இத்தனை வருஷமா எனக்கு என் பொண்ணுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் ஆதரவா இருந்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுன்னு அவங்க வராம யார் வருவா?
4: ஓஹோ, கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறேன். முடிவு கட்டுறேன்.
0: அடி பாவி பாவி பாவி. உங்களுக்கு
1: இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு இவதான். நாளைக்கு மனசு ஒடிஞ்சு ஒண்ணு கிடை கொண்டு பண்ணிட்டானா உங்களுக்கு வேதனை?
0: இல்ல தம்பி, இல்ல தம்பி, நான் பிறந்த நேரம் அப்படி வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி.
1: வீணா கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. சார் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. பிரையா, பிரையா.
5: நாட்டாமையா, நாட்டாமையா, பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தும் போது நம்ம வெட்டியா மகன அந்த பாதையை அடிச்சு கொண்டுட்டானா?
2: கண்ணால பாத்தியா?
5: இப்ப நேரம் அங்கிருந்தாங்க வரேன்.
2: நாட்டாமே, உங்க வலையில அவனே வந்து மாட்டான். பச்சை குழந்தைய அநியாயமா சாகடிச்சுட்டானே சாமி.
6: எப்ப இறக்கம் இல்லாம குழந்தைய அடிச்சு கொண்டானோ இவனை சும்மா விட கூடாது சாமி, உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்.
5: யோ, வாத்தியார் வேணும்னு கொண்டாரு, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதால ஊருக்கு என்ன லாபம்?
6: சும்மா இருக்கு சாமி, கொஞ்ச நாள் வந்து ஜெயில இருந்தா தான் இந்த நாளைக்கு புத்தி வரும். அப்பதான் இந்த குழந்தை பண்ண மாதிரி இன்னொரு குழந்தை பண்ண
3: மாட்டான். ஏன்பா சொல்லல? நீ என்ன சொல்ற?
7: நான் சொல்றதுக்கு என்னங்க சாமி இருக்கு? அவன் ஜெயில இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன,

0: போறோம், என் புள்ள திரும்பி சாமி வந்துட போற.
1: வாத்தியார ஜெயிலுக்கு அனுப்புறது அவ்வளவு நல்லதா தெரியல. வாத்தியார, நான் செஞ்சது தப்பு, இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு ஒரு கடிதாசி எழுதி கொடு, மன்னிச்சு விட்டுறோம். என்ன சொல்ற?
2: பஞ்சாயத்தார் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். பரமா,
3: எங்க ஊருக்கு வந்து இப்படி ஒரு பேரோடையா போகணும்?
4: என்ன அது சாதத்துல பள்ளி கிடக்குது?
5: இந்த சாதத்துல பள்ளியா? எங்கடா
4: பழைய சாதத்துல கிடக்குது மச்சான். ஏண்டி இந்த சாத்தாரன் எத்தனை பையனுக்கு போட்ட?
6: ஆமையா,
4: அடி பாவி, நம்ம பையனை நாமளே கொண்டுட்டு மேடி. என்ன மச்சான் சொல்ற?
7: இந்த சாத்தனே இருந்தானா என் பையன் செத்து போய்?
6: நானே என் புள்ளை கொண்டுட்டேனே. ஐயோ ஐயோ,
5: ஒண்ணும் தெரியாத வாத்தியார் மேல அநியாயத்துக்கு பழி போட்டு மேடம். வாத்தியார் உருட்டு போறதுக்குள்ள அவர் போய் பாக்கணும். வர
4: நீங்க வாங்க சாமி, நீங்க நில்லுங்கடா. வாத்தியார ஊரை விட்டு அனுப்பணும்னு பஞ்சாயத்துல முடிவெடுத்திருக்கு. இது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள கொண்டாடுறீங்கன்னா என்ன அர்த்தம்?
8: வாத்தியார் மேல எந்த தப்பும் இல்லைங்க. விஷங்கள் அந்த பழைய சாப்பாட்டை சாப்பிட்டதுனாலதாங்க இவன் பையன் செத்தான்.
5: ஆமா சாமி, எங்களுக்கே இப்பதான் தெரியும்.
1: இங்க பாருங்கடா, பஞ்சாயத்துல எடுத்த முடிவு முடிவுதான். அதை மீறி எவனாவது வாத்தியார ஊருக்குள்ள சேர்த்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற.
9: புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம்.
10: என்னது பள்ளிக்கூடமா?
9: ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா, அப்ப இங்க வர எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ணம்னு பண்றாங்களா?
10: என்னடா கேக்குறது கால இல்லன்னு நினைச்சுக்கிட்டு குடி கொண்டீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறண்டா.
5: டேய் பிச்சே, என்ன ஒப்பம் குரல் குடுக்கறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவா போட்டு
10: இருக்கு. அட, அந்த ஆளு ஊளவுதாருங்க. நீங்க வேலைய பாருங்க. டேய், அந்த ஆளு கூட.
5: டேய்
2: பிச்சே, நீங்க எல்லாம் வேலைய பாத்துட்டுங்க. நான் டிஓ ஆபீஸ்ரிங் போயிட்டு வந்தறேன்.
10: எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா?
2: வாத்தியார் வேலைய ராஜினாமா பண்றது.
5: சாமி, எதுக்கு சாமி வேலைய ராஜினாமா பண்றீங்க?
2: ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லங்கிறப்போ அந்த வேலையில நீடிக்கிறது நியாயம் இல்லையே.
5: அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சம்பளம் வராத வாத்தியாரையா?
2: சம்பளம் இல்லாட்டி என்ன ஐயா, உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கற வாய்ப்பு கிடைச்சதே அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். வந்துடுறேன்.
5: வாத்தியார் இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா மச்சான். உள்ளபடியே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் மச்சான்.
9: நாட்டாமே, தண்டோரா போட்டதுலேருந்து நேக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு.
1: என்னையா குழப்பம்?
9: ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோமே, அதனால பல பிரச்சனைகள் வரும் தோன்றது.
8: என் சாமி, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத்தனை வருஷமா உங்களுக்காக வந்த ஊருக்காக வந்து ஆயா பாடுபட்டமே, அதுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்றி இதுதானா?
10: எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்க பிள்ளை குட்டி எல்லாம் பட்டினி போடுறத விட எங்களை ஒரே அடியா கொன்னுடுங்க சாமி.
1: ஊருனா நான் ஒருத்த மட்டும் தானடா உங்களுக்கு சாதகமா பேச? போதுண்டா, இந்த ஊருக்கும் உங்களுக்கும் உழைச்சு நான் எடுத்து கெட்டு பேர் போதுண்டா. இனிமே இந்த பிரசிடென்ட் பதவி அது இது எதுவுமே எனக்கு வேணாம்டா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த ஊரை ரெண்டா பிரிச்சு அதிகடா, அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்படி பிரிச்சுதான் ஆவோ பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா முதல்ல என்ன வெட்டிருக்குடா.
8: ஓ விடுங்க சாமி,
1: உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா?
10: தப்புதான் சாமி, இப்பதே போய் அதுகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன்.
9: நாட்டாம, நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப தங்கமான ஜனங்க.
5: கேட்கறதுக்கு
9: நல்லா இருக்கப்பா, ஆனா வெட்டி ரோசம் வயிற்று பூச்சியை தீத்துறாரு.
5: அவர் கால் தூசுக்கு பருவீங்களாடா நீங்க.
10: ஐயோ மண்டைய பிறந்துட்டானே, அவனை விடாதீங்க, முடிங்க.
2: ஏங்க என்ன நடந்தது? எதுக்காக இப்படி கால்ல தலையில கட்டி போட்டுருக்கீங்க?
9: ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு கேளுங்க சாமி.

0: நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து இந்த ஊரும் ரெண்டா போச்சு, என் குடும்பமும் ரெண்டா போச்சு, என் மண்டையும் ரெண்டா போச்சு சாமி.
1: இந்த காலனியில என்ன நடக்க போகுதோ?
2: என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே.
0: உங்களுக்கு எப்படி புரியும்? அடி வாங்கின எங்களுக்கு எல்லாம் தெரியும்.
1: சும்மா கிடந்த பசங்களை வேற தூண்டி விட்டு விட்டீங்க. அவங்க குடிச்சிட்டு வந்து அவன் மண்டைய உடைச்சு என் காலையும் ஒடிச்சு விட்டாங்க. போதா குறைக்கு நாட்டாம வீட்டு வயல்ல தீய வச்சு விட்டாங்களாம். போலீஸ்காரங்க வேற வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க எங்களுக்கு செய்த உதவி போதும் சாமி. தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம்.
3: ஐயா, அந்த வாத்தியம் காலனிக்குள்ள நுழையறதுக்குள்ள அவன் கதையை முடிச்சு தெரிய.
4: நீங்க எதுக்கு வாத்தியார தனியா வந்தீங்க?
2: என்ன தொடாதீங்க. என்ன காப்பாத்து? நீங்க யாரும்
4: வாத்தியார?
2: நீங்க யாரோ? நான் யாரோ?
5: என்ன வாத்தியார இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா அம்மா விட உங்களைத்தான் பெருசா அடிச்சிருக்கோம்.
2: உண்மையிலேயே அந்த அளவுக்கு மேல மரியாதை இருந்தா பண்ணையார வயல கொளுத்திருப்பீங்களா? ஊர் கோயில குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிருப்பீங்களா? அப்பவே ஊரை விட்டு போயிருந்த நிம்மதியா இருந்திருப்பேன்.
6: மேல்சாதிக்காரங்க மனுஷனா பிறந்தா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற தன்மை இருக்கணும். அது கூட இல்லைன்னா மிருகங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல நீங்க உங்களை மாத்திங்க, மத்தவங்க தானா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க.
5: செஞ்சது போறோம் தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க.
6: நான் மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க அப்பா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க.
0: சொல்லி வச்ச மாதிரி வந்து காணுங்களோ. சாமி,
4: எங்கடா அவன் பையன்?
0: சத்தியமா எங்கடா? அடிக்காதீங்க சாமி, உள்ளதான் இருக்கா சாமி? புடிங்க சாமி.
7: ஐயோ, காட்டி கொடுத்தான கருங்காலி.
4: கான்ஸ்டபிள், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்க இழுத்துட்டு வாங்கடா.
0: சாமி
4: தாய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல உள்ள தண்ணி லாடம் கட்டிடுவேன்.
8: நமஸ்காரம். அடட, வாயிர என்ன தட்டு நெய்யமா வந்திருக்கிற?
1: அது இருக்கட்டும், நல்ல நேரத்துல வந்திருக்கேன். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கே, முதல்ல இத பாருங்க.
8: பொண்ணு கல்யாணமா?
1: ஆமா,
8: எல்லாரும் அவசியம் வந்து ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்றோம்.
1: அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்
8: சொல்லு.
1: ஆப்பிள விட்டா திடீர்னு 25,000 ரூபாய் கூடுதலா வரச்சுன்னு கேட்டார். பெரியவா, உங்களை எல்லாம் நம்பித்தான் தர்றேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன்.
8: என்னையா திடுதிப்புன்னு 25,000 ரூபாய்னு சொல்ற?
1: பணம் கொடுக்கலாம், பொண்ணு கல்யாணம் நின்று போயிரும். உங்களைத்தான் நம்பி இருக்கேன். என் மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். வர்றேன். நமஸ்காரம்.
0: அது யாரது மரத்து கிளை எட்டி எட்டி தாவிக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஐயர் மாதிரி இல்ல?
1: ஆமா, ஐயர் தான். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? கையில கயிறு பேர வச்சிருக்காரு. வாங்க போய் பாப்போம்.
0: வாங்க.
1: என்ன சாமி காரியம் பண்றீங்க? பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ள சாகப்புறம் சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு?
9: மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்?
1: இப்ப சாய அளவுக்கு என்ன நடந்துச்சு?
9: கேவலம் ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்காக மாப்பிள்ள விட்டா, என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்தா, இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா?
1: ஏன் சாமி, இதுக்கு போயா உயிரை மாச்சுக்கிறது? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற, நீங்களே இப்படி செய்யலாமா?
0: என்ன சாமி, உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது?
1: சாமி, இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டலாமா? நீங்க அழாதீங்க சாமி.
9: நான் அதை நினைச்சு அழகப்பா. நீங்க எதிரில வந்தாலே அவசகமும் நினைச்சேன், உங்களோட பேசுறதையே பாவமும் நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, மனுஷால உருவத்தை வச்சு இடப்படக்கூடாது, உள்ளத்தை பாக்கணும்னு. உங்க பசங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்கெல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா

0: இங்கெல்லாம் மனுஷா இல்லப்பா.
1: சாமி
0: தெய்வம் பா தெய்வம்.
1: என்ன சாமி இது? சாமி சாமி சாமி, இப்ப வாத்தியார் எங்களை மனுஷனாக்கிட்டாரு. நல்லது கெட்டதுனா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாம் சாகக்கூடாது சாமி. ரொம்ப நாளைக்கு இருந்து எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டு சாமி. வாங்க சாமி, சாமி வாங்க, வாங்க சாமி,
2: வாங்க வாங்க
1: வாங்க சாமி,
2: வாங்க
3: ஐயா, வாங்க வாங்க வாங்க வாங்க.
4: வணக்கம்,
3: எல்லாருக்கும் வணக்கம்.
4: இருக்கட்டும்,
3: வாங்க.
4: என்னையா, எல்லாம் ரெடியா?
3: எல்லாமே ரெடிங்க. நீங்க வந்து கொடி ஏத்திட்டு குழந்தைகளுக்கு முட்டாய் கொடுக்க வேண்டியதாங்க பாக்கி.
4: ஏயா, என் பையனும் உங்க பசங்களும் மட்டும்தான் வந்திருக்காங்க, மத்த பிள்ளைங்களா எங்க போனாங்க?
3: வாத்தியார் இந்த ஊரை விட்டு போனப்பவே பாதி பசங்க அவரு பின்னாடி போயிட்டாங்க, மீதி பசங்க இந்த காலனில ஏதோ புதுசா பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா, அங்க போயிட்டாங்க.
4: என்னது, காலனில பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா?
5: ஏண்டி தண்ணி எடுக்க போன நேரத்தோட வரது இல்லையா?
6: இல்லமா, அந்த தங்கம்மா கால அவங்க பிரசவ வலியால துடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களா, அதாங்க நின்னு பாத்துட்டு வந்த.
5: தங்கம்மாளா, அவளுக்கு இது மாசம் இல்லையா, அடுத்த மாசம் எல்லாம் சொன்னா. சரி சரி, அடுப்ப பாத்துக்க, என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். தங்கா, என்ன என்னடி எல்லாரும் வேலைக்கு பாத்துக்கிட்டு இருக்கியா? மறுப்பு வச்சு கூப்பிடல. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, போய் மறுப்பு வச்சு கூட்டுவா.
7: நான் என்னத்தான் பண்றது, ஊர் கட்டுப்பாடு இருக்குதே.
5: உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ஊர் கட்டுப்பாடா? பெரிய ஊர் கட்டுப்பாடு, தள்ளு, நான் போய் கூட்டு வரேன்.
4: இந்தா நில்லு, பிரசவம் பாக்க போறியா? ஊர் பஞ்சாயத்து கூட என்ன முடிவு எடுத்திருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போ.
8: இல்ல அம்மாதான் வந்து.
4: அம்மாவது ஆட்டுக்குட்டி, அது போடி. ஒருத்தருக்காக ஊர் கட்டுப்பட்ட மீற முடியுமா?
0: ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன் கடவுளே.
4: ஏண்டா, அதான் மருத்துவ அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் எதுக்கு வச்சுட்டு ஓடிக்கு பாக்கணும்? பேசாம டவுனுக்கு போயிடுவோம்.
3: சீக்கிரம் வண்டிய
5: போட்டு.
4: எல்லாரும் ஒட்டு மொத்தமா வந்திருக்கீங்க,
9: உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு பிரசிடென்ட் ஆவும் மெம்பர் ஆவும் தேர்ந்தெடுத்தது ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான், எங்க எல்லாம் சாகரிக்கிறதுக்கு இல்ல.
3: அந்த மருத்துவச்சிய ஊருக்குள்ள நுழைய விட்டு இருந்தா ரெண்டு உயிர் அநியாயமா போயிருக்குமா?
4: அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துருந்தா தானே அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும்.
9: போன பஞ்சாயத்திலேயே சொன்னோம், இப்ப ஊரையே ரெண்டாக்கிட்டீங்களா? இனிமே யாரும் ஜாதி கதின்னு பேசுறவங்க வச்சுக்காதீங்க. ஆமாண்ணா, ஜாதி பேர சொல்லி ஏமாத்தமாக்கிறீங்களா?
3: பணக்காரங்க நீங்க வேணா ஜாதி வச்சுக்கோங்க ஐயா, நாங்க ஏழைங்க.
9: எங்களுக்கு சாதி முக்கியம் இல்லைங்க, மனுஷங்க தான் முக்கியம்.
4: இப்ப என்னதான்டா சொல்றீங்க?
9: இந்த சாவு எடுக்கணும்னா அந்த காலனிக்காரங்க ஊருக்குள்ள வந்தாகணும்.
3: அவங்களை நீங்களே கூப்பிட்டு பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்.
4: அவனுங்களா நாமளான்னு பாத்துருவோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
10: பாத்தியார் ஐயா, இன்னைக்கோ நாளைக்கோ ஊருக்காரங்க மனசு மாறி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம்.
3: எத்தனை நாளைக்கு தான் நாங்க அடிவயத்துல ஈர துணி கட்டிட்டு இருக்கிறது? அப்படி தன்மானத்தை விட்டு காலில் விழுறத விட இப்படியே பட்னியாரம் செத்து போயிடலாம்.
9: எதுக்காக பட்னி கிடக்கணும்? உங்களுக்கு கை கால இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக ஊருக்காரங்களை நம்புறதுனாலதான் உங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. நீங்களே சுயமா தொழில் ஆரம்பிச்சு உங்க சொந்த காலில் நின்னா உங்களை யாரும் என்ன பண்ண முடியும்?
4: சாமி, தகராறு பண்ணாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்.
11: இது பாருங்க, உங்க தன்மானத்தை விட்டுட்டு ஊருக்காரன் காலில் போய் விழுகிறது தப்பு, இதுக்காக கோச்சிட்டு ஊரை விட்டு வெளியே போறது தப்பு. சுடல சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ள குடியிருந்துகிட்டே இந்த பிரச்சனை குறித்து தீர்வு காணணும்.
3: வாத்தியாரே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல மட்டும் ஒத்து வர மாட்டான்.
11: இத பாருப்பா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்காக போராடுறதா சரி எனக்கு தோணுது, அப்புறம் உங்க இஷ்டம்.
4: நீங்க போய் உங்க வேலையை ஆரம்பிங்கயா.
9: யோ இருக்கயா, நேத்துக்கு நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டி வந்தா என்ன கருத்தம்? மறுபடியும் தூரில் பிரச்சனை உருவாக்க பாக்குறீங்களா? காலனிய தீ வச்சு கொடுத்தது இல்லாம வெளியூர் காரணம் வச்சு பணத்தை எடுக்கிறீங்களா? இரு, யாரையா கொடுத்தது?
3: வேற யாரு இந்த நிக்கிறாங்க பிரசிடென்ட், அவர் அவங்க ஆளுங்களும் தான். யாரா தீ வச்சது? தூக்கி போட்டு மீட்டு போட முயற்சி.
11: கொஞ்சம் பொறு, அதட்டி பேசுறதுனால உண்மை பொய் ஆயிடாது. எடுத்துட்டு வாங்க பாங்களே. யாரா தீ வைக்கிறது சொல்லுங்க.
0: கொளுத்துங்கடா பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இப்ப வம்பல மாட்டி விட்டீங்களே சாமி.
3: இத்தனை நாள் அவர் சொத்தத்தை நினைத்து தவிர்க்க
9: நடந்துட்டானே சொல்றான், செய்ய நீ செஞ்சுட்டு நாடக மாட்டிருக்க.
3: நிறுத்துங்கடா.
4: அங்கிருந்தா கேள்வி, காலனி கொளுத்த சொன்னவன் நான் தான். எவனுக்காவது தைரியம் இருந்தா என் மேல கை வைங்கடா.
11: பணம் இருக்கு, பதவி இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட கூடாது. ஊர்க்காரங்களை அனுசரிச்சு போகணும், அதுதான் உங்களுக்கு மரியாதை, உங்க பதவிக்கு
9: மரியாதை. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நாங்க தலையிடாம வேலையா தலையிடுவாங்க? ஊரை ரத்தினமாக்க பாக்கறியா?
4: என்னடா சொன்னேன்?

0: டேய் மரியாதை வெளியே வந்துரு, இல்ல வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவோம்.
1: வர வெளியே,
0: வர வெளியே.
1: தம்பி தம்பி, அந்த பாவிய உயிரோட வச்சு கொளுத்திடுவாங்க போல இருக்கு தம்பி. நீ சொன்னா கேப்பாங்க தம்பி, உங்க ஆளு பத்தி கேக்குற தம்பி. அந்த ஆள எப்படியாவது காப்பாத்து தம்பி.
0: என்ன கொலைய பண்றீங்க? நிறுத்துக்கியா, நிறுத்துக்கியா, சொல்ல சொல்ல கேளுப்பா. நீ விடுக்க மாத்தியா, இப்ப நிறுத்த போறீங்க இல்லையா? மனுஷன் கொடுமை வேணும்.
2: இப்படி சொல்லி சொல்லி எங்களை அடக்கி வச்சதாலதான் இது அக்கிரமத்துக்கு அளவு இல்லாம போச்சு.
0: அவனை சும்மா விடக்கூடாது, உசுரோட கொளுத்தணும். எங்க வீடெல்லாம் எப்படி எரிஞ்சதோ அதே மாதிரி இவனு எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அப்பதான் எங்க ஆத்திர அடங்கு. கொளுத்துங்கடா. அவரை கொண்டாட்டா உங்க ஆத்திர அடங்கும்னா முதல்ல என்ன கொடுத்துட்டு அப்புறம் அவரை கொளுத்துங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். மனுஷத்தன்மையோட வாழ்ந்துருக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என் கண்ணு முன்னாலே நீங்க விரும்ப மாறத அனுமதிக்கவே மாட்டேன்.
2: பாத்தியா ஐயா, இத்தனை வருஷமா நாங்க ஏமாந்தது போதும்.
0: இவர் ஒருத்தர் கொளுத்துறதுனால மட்டும் ஜாதி ஒழிஞ்சிருமா? ஜாதி பெரி நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசுல இருந்து ஒழியணும். முதல்ல உங்க மனசுல இருக்கிற ஜாதி வரியை தூக்கிறீங்க, அப்புறம் மத்தவங்களுக்கு கருங்க.
2: அதுக்காக இவனை மன்னிச்சு விட்டுலாங்கிறீங்களா?
3: இவ மாதிரி ஆட்களை தண்டிக்காம விட்டா ஊரையே நாசப்படுத்திடுவாங்க. இவரை மன்னிக்கவே கூடாது.
0: நான் மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லல, அவர் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்கிறேன்.
4: வாத்தியார் சொல்றது நூத்துக்கு நூறு கரெக்ட். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேக்கு கிடைச்சதுனாலதான் நானே மனம் தெரிஞ்சு வந்திருக்கேன். அதே மாதிரி அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாப்பமே.
0: என்ன சொல்ற?
2: அப்படின்னா அந்த ஆள் செஞ்ச தப்புன்னு எங்க எல்லாரும் காலையில் உணர்ந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க.
5: இந்த உடம்புல ஒரு ரத்தம் இருக்கு, அது அடங்கி போற ரத்தம் இல்ல, அடங்கி ஆழ்ந்த ரத்தம். கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் எவன் கால் என விழமாட்டேன்.

0: இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். அந்த சுதந்திரத்தோட முழுமையான பலன் நம்ம மாதிரி ஏழை ஜனங்களுக்கு இன்னும் வந்து சேரல. இந்த வேறுபாடு என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம். இதுக்கெல்லாம் விடுவி காலம் சீக்கிரமே வருங்கிற நம்பிக்கையோட இந்த தேசிய கொடி ஏத்துவோம். இப்பொழுது நமது அன்புக்குரிய சுடலை அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார்.
1: அய்யோ சாமி, நானுங்களா சாமி? பெரியவங்க நீங்க ஏத்துங்க சாமி.
2: பாப்பா, நீ இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகன், யாரு வேணாலும் இந்த கொடி ஏத்தலாம். ஏத்து.
3: வெரி குட்.

0: கத்துக்கணும்.
1: நடிப்பு சிவகுமார், கவுண்டமணி, வினு சக்கரவர்த்தி, செந்தில், எஸ் எஸ் சந்திரன், சார்லி, மனோரமா, கோவை சரளா இவர்களுடன் பலர். இசை இளையராஜா. கதை வசனம் இயக்கம் வி சேகர். வானொலி வடிவம் சங்கர்ஜி. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இனி தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை

சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருஜயா எசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:03. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை முதன்முறையாக கேட்குறீங்கன்னா அது என்ன பாட்டு புதிர்? ஒரு பிரபலமான பாடலோட சரணத்தில் இருக்கிற பாடல் வரியை நான் சொல்லுவேன். அந்த பாடலோட முதல் வரி, அதாவது அது என்ன பாடல்ன்றது நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டை நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் பாடல்.

0: 102.3 FM.
1: ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க என்ற திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடலது. பா விஜயின் வரிகளுக்கு இசை அரவிந்த் சங்கர். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிகழ்ச்சியின் முதல் நேர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன் கொண்டாடப்பட்டீங்க.
1: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா
2: ஐயா? ஐயா கொஞ்சம் தயவுசெய்து பழைய பாடல் தான் சொன்னீங்க, உதவியா இருக்கும்.
1: ஏங்க ஐயா புது பாடலாம் கேட்கறது இல்லைங்களா? நம்ம எஃப்எம்லயே நிறைய பாடல் வருதுங்களே.
2: சரி படம் பார்த்து 40
1: அப்படிங்களா? சரி உங்களுக்காக மட்டும். காயிலே கணிப்பதில்லை, பழுத்த பின் ருசிப்பதில்லை, நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும்.
2: காயிலே
1: திருப்ப சொல்லுங்க, மறுபடியும் சொல்லட்டுங்களா?

0: தெரியலீங்களா? சரி, ஓகே. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கிறிஸ்டி பேசுகிறேன், அசோக் நகர்லேருந்து.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: ஆ, சொல்லுங்கள் சார். ஒரு இலகாவாக கேளுங்க சார்.
0: கண்டிப்பாக. உன்னை கண்டு எண்ணம் யாவும் மெல்ல, ஊமையாகி நின்றதென்ன சொல்ல, நூறு வார்த்தை அல்ல அல்ல, ஒரு வார்த்தை புரியாதா?
1: உன்னை
0: கண்டு எண்ணம் யாவும் மெல்ல, ஊமையாகி நின்றதென்ன சொல்ல, நூறு வார்த்தை அல்ல அல்ல, ஒரு வார்த்தை புரியாதா? வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஸ்ரீநகர்லேருந்து ரமா ரவி பேசுறேன். இதுக்கு முன்னாடி பழைய பாட்டு ஒன்னு
0: கேட்டீங்க
2: சொல்லிடலாமா?
0: அந்த பாடல் அவருக்கு
2: மட்டும்தான்.
0: உங்களுக்கு நான் வேற பாட்டு தான் சொல்லுவேன், சரிங்களா?
2: சொல்லுங்க.
0: உன்னை கண்டு எண்ணம் யாவும் மெல்ல, ஊமையாகி நின்றதென்ன சொல்ல, நூறு வார்த்தை அல்ல அல்ல, ஒரு வார்த்தை புரியாதா? தசரா கூட்டமும் கூட, அதே தான். ரொம்ப சரியா சொன்னீங்க.
2: காதலர் தினமா?
0: ஆமா, காதலர் தின படம். ரொம்ப நன்றி.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

0: நேரம் 4:22. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பாட்டு புதிய நிகழ்ச்சி விளையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
1: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு விளையாடிருக்கீங்களா?
1: ரெடியா காத்துட்டு சார். ஈஸியான பட்ட கொடுங்க சார்.
0: அப்படிங்களா, கொடுத்துருவோம். தண்ணி இல்லை மீன் அழுதா, கரைக்கொரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கொரு நாதி
1: இல்லை. ஐயோ, இந்த பாட்டு நல்லா கேட்டிருக்க சார். எளிமையான ஒரு பாட்டு தான்,
0: ரொம்ப எளிமையான பாட்டு தான், ரொம்ப ஃபேமஸான பாட்டு.
1: ஐயோ, நான் நல்லா கேட்டிருக்கேன், டக்குன்னு வர மாட்டேங்குது. எனக்கொரு நாதி இல்லை.
0: சரி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வாரணம் ஆயிரம் படம் சார்.
0: இல்ல, அந்த பாடல் இல்ல. நல்ல முயற்சி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: சார், மணலி மாறன்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா இல்ல பாடல் வரி கேட்டீங்களா?
2: நான் கேட்டேன் சார், சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
2: மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், சங்கமம் திரைப்படம்.
0: சூப்பர் சார், சூப்பர். இந்த பாட்டு பிடிக்குமா?
2: பிடிக்கும் சார், நல்லா இருக்கும் சார் அந்த பாட்டு.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி,
2: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.

நேரம் 4:31. இது விவித் பாரதிய தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். என்னோட நீங்கள் பாட்டுப்புதிர் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். கடைசியாக சொன்ன நேயர்படி இந்த பாடல் பார்த்தீங்கன்னா சங்கமம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ஹரிஹரன் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரமானி செயல். நிகழ்ச்சிகள் போகலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.

0: வணக்கம், விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: சார் வணக்கம் சார்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சார் திருநெல்வேலி கணபதி சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: ஓகே சார்.
0: பள்ளி வாசல் திறந்தாய், பள்ளி திறந்தாய், பள்ளியறை வர நேரம் இல்லையா? ஊரடங்கு தளர்த்தி, வரிகள் தளர்த்தி, உடைகள் தளர்த்திட வேண்டும் இல்லையா?

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: சார், சென்னை நும்பலேருந்து ஹேமா சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: முதல்ல பண்ணேன் லைன், நான் பேசுறேன், நீங்க பேசுறது எனக்கு கேக்குது.
0: அப்படிங்களா?
1: ஆமா,
0: சரி, ஓகே.
1: இது வந்து முதல்வர் படம் சார்.
0: சூப்பர்.
1: முதல்வனே கண் பாராய் முந்தானே கோடி ஏற்ற நேரம் இல்லையா, அந்த சாங் சார்.
0: அதே பாடல் தான். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி
1: நன்றி நன்றி சார். நன்றி.
0: நேரம் 4:33. பாட்டு புதிர் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை. பாட்டு புதிர் நீங்கள் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-08-53, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் அதற்கு முன் இந்த பாடல்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
3: நேரம் 4:40. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நடத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் சார். சேதாப்பேட்டில இருந்து சரண்யா.
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா?
4: சொல்லலாம் சார், கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன்.
3: கண்டிப்பா. பல கோடி பெண்களிலே எதற்கென்னை தேடினாய், நான் தேடும் பெண்ணாக நீதானே தோன்றினாய்.
4: காட்சியின் வாசம் வந்தாய்.
3: நல்ல முயற்சி, பட் ஆனா அந்த பாடல் இல்லை.
4: ஒரே நிமிஷம், ஓகே.
3: தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: ஹலோ,
3: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: இந்தியிலிருந்து நான் விஜயா பேசுறேன் சார்.
3: நல்லா இருக்கீங்களா?
5: ஹலோ, நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? கேக்குதா சார் நான் பேசுறது?
3: நீங்க பேசுறது நல்லா கேக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா?
5: கேக்குது சார். கொஞ்சம் கரகரன்னு இருக்கு சார் உங்க வாய்ஸ். அதான் சார் கேட்டேன்.
3: அப்படிங்களா, சரி. உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாங்களா? பல கோடி பெண்களிலே எதற்கென்னை தேடினாய், நான் தேடும் பெண்ணாக
5: வந்த சொர்க்கமே சார்.
3: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. பூவெல்லாம் கேட்டுப்பார் அந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியை வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பொன்ராஜ் பேசுறேன்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: ஆ சொல்லுங்க சார்.
0: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் குடைபிடிக்க வேண்டாம். ஒரு கருப்பு கொடி
1: மழை துணிகள் சேதி, சின்ன சின்ன மழை துணிகள் சேர்த்து வைப்பேனி.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா, அதே பாடம் தான். ரொம்ப நன்றி. பாட்டு புதிர் விளையாட்டு நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952 0853, மற்றொரு எண் 2838987 1. வெளியூர் நேயர்கள் 0444 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்காங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன் ஒரு பாடல்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் இறுதி நேயர், வணக்கம். வணக்கம், வியூட் பாரதி தமிழ் எஃப்எம். ஐயா ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, ஃபோனில் மட்டும் பேசுங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: சொல்லுங்கள் சார்.
0: காயிலே சுவைப்பதில்லை, கனிந்த பின் கசப்பதில்லை, நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும்.
1: கொஞ்சம் குழு கொடுக்க முடியுமா சார்? பழைய பாட்டு தானே சார்?
0: ரொம்ப பழைய பாட்டு சார் இது. இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ நடிச்சிருப்பாங்க, நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, பாலையா நடிச்சிருப்பாங்க. அப்படிங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார. நன்றி
0: நன்றி. இந்த பாடல் பார்த்திங்கன்னா காதலிக்க நேரமில்லை அந்த திரைப்படத்தில் வந்த பாடல் தான் இது. காதலிக்க நேரமில்லைன்னே ஆரம்பிக்கிற பாடல் இது, ரொம்ப அழகான பாடல். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் ட்ரை பண்ணி லைன் கிடைக்காதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் இந்த இதோட கிளம்புறேன். இதுக்கப்புறம் நான் 6 மணிக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத்ஆம்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

டான்ஸ் ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எல்லாருக்குமே ஹாப்பி ஈவினிங். நம்ம வந்து நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளாலே நம்ம ஜெயிக்க மாட்டோம், நம்ம அவ்வளோதான், நம்ம காலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் அதெல்லாம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி நீ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்செல்லாம் கொடுத்து நம்மளை நாலு தட்டு தட்டி நீயும் இந்த ரேஸில் ஓடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி ஒருத்தவங்க நின்றுருப்பாங்க, அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பூந்தென்றலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இருந்திருக்காங்களே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. உங்களை அப்படியே நிறைய நல்ல விஷயங்களை நினைச்சு பார்க்க வைக்கிறதுக்காகவும் உங்களோட தோல்வி அடைஞ்ச அந்த தருணங்களை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க, ஹோப் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பல விஷயங்களை இந்த ஒரு மணி நேரம் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட்டிங்ல இருக்கேன். கால் பண்ணி என் கூட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணலாம். 2952033 2838 9871 2853853 2838 9871 2838 9871 இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்காக ஆங்கில செய்திகள் காத்துட்ருக்கு, இணைந்திருங்கள்.

நேயர்களே, புத்தாண்டை எங்களது புதிய சேவையுடன் கொண்டாட விரும்புகிறீர்களா? உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் வானொலி செய்திகளை வாட்ஸ்அப்பில். எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகளை ஒலி வடிவில் இனி வாட்ஸ்அப்பிலும் கேட்கலாம். இது மட்டுமா? இல்லை, முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 9444045673 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த புதிய சேவையுடன் புத்தாண்டை கொண்டாடுங்கள்.

0: ஓ கிளாக் 11 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல எஸ் பேக் டு தி ஸ்டுடியோ. நம்ம இன்னைக்கு பூந்தென்றல்ல பேச போற விஷயத்த நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம ரொம்பவே கஷ்டத்துல இருப்போம் சில நேரங்கள்ல. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, நமக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நம்ம மேலேயே நம்மளோட நம்பிக்கை இழந்திருப்போம். அந்த மாதிரியான காலகட்டங்கள் நிறைய வந்திருக்கும் இல்லை. அந்த டைம்ல இல்லை, நீ ட்ரை பண்ண, இதை பண்ணலாம், வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணவங்க நிறைய பேர் நம்ம லைஃப்ல இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்துமே இருப்பாங்க. எல்கேஜியில் நம்ம வந்து ஒரு முதல்ல ஒரு கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கீழே விழும்போது அன்னைக்கு அந்த மிஸ் சொல்லியிருப்பாங்க, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸ்லேட்ல ஏ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கரெக்டாக எழுத வந்துடாதுல, அந்த ஏவை போடுறதுக்கு கூட அவ்வளோ மோட்டிவேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல மோட்டிவேஷன்ல தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ பேர் காரணமா இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த விஷயத்த உங்களோட பேசிட்டு இருக்கேன். அண்ட் லிசனர்ஸ் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். எஸ் ஹலோ ஹலோ
1: கலா பேசுறீங்க.
0: நல்லா இருக்கேன் கலா, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே,
1: அதே மாதிரி பிளவுஸ் மாடல் போடுறானே, இது எம்ப்ராய்டிங் டிசைன்ல போடுறேன்.

0: இது ட்ரை பண்ணு சொல்லிட்டு மாடலர் போட்டு பிக்அப்
1: ஆயிடுச்சு
0: எனக்கு கத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவ்வளவு வீட்டுல டிசைன் போறது ட்ரைடு அதெல்லாம் அவளுக்கு வந்து நான்
1: கத்துக்கிட்டேன். சோ யாரு உங்களை கத்துக்க சொல்லி உங்களை தூண்டினது யாரு?
0: எங்க அப்பா.
1: உங்க அப்பா தான் வந்து உங்களை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஸோ உங்கள் மேலே அவர் தான் நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்களே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காத காலகட்டத்திலையும் சூப்பர் கலா, தேங்க்யூ. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருங்க புதுசு புதுசாக. நன்றி நன்றி. அண்ட் அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். பாவம் கால் நமக்கு பண்ணிட்டு வேற எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. எதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. 2952353 2338871. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
2: என் பேர் சரண்யா.
1: சொல்லுங்க சரண்யா. சென்னையில இருந்து.
2: என்னோட மோட்டிவேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல ஒவ்வொரு நிறைய பேர் இருக்காங்க. எல்லா ஸ்டேஜஸ்லயுமே என் கூட வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட அப்பா தான். சோ ஒவ்வொரு டைமும் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல என்னை வந்துட்டு மேல கொண்டு வந்தது என்னுடைய டேடி தான். சோ நிச்சயமா என்னோட அப்பா தான் ஃபர்ஸ்ட் மோட்டிவேட்டர்.
1: சூப்பருங்க. அப்பா நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல. சோ அப்படிதான் உங்க அப்பா உங்களோட லைஃப்ல லைட்டா இருந்திருக்காரு. எனிஹவ் சரண்யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. பெண் குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஹீரோ அப்பா தான் இருப்பாங்க. அதே மாதிரி அப்பாக்களுக்குமே பெண் குழந்தைங்க மேலே அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் சரிம்மா நான் நிற்கிறேன் உங்க கூட அப்படின்னு நிற்கிறதுக்கு, நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு, நம்மளோட லைஃப்பில் லைட்டாக இருக்கிறதுக்கு அப்பாவால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இன்றைக்கி சரண்யாவும் சொல்லியிருக்காங்க. எனக்கு அடுத்த லிஸ்னர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
3: வணக்கம் மேடம். நான் வந்து தேவராஜ் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க தேவராஜ்.
3: எனக்கு வந்து மோட்டிவேஷன் யாரும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபுல்லா சப்போர்ட் இருக்காது என் பொண்ணு தான் மேடம்.
1: ஓகே பாத்தீங்களா. எந்த விஷயத்துல உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க? அந்த மாதிரி
3: நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
1: ஓகே.
3: ஏன்னா எங்க வைஃப் கூட அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடையாது மேடம்.
1: ஓகே.
3: என் கூட இப்ப பால் சண்டை தான் போடுவாங்க.
1: ஓகே.
3: ஆனா எங்க பொண்ணு வந்து ரொம்ப இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இப்ப அவங்க கனடாவில் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இருக்கும் போதும் அப்படிதான் இப்ப அங்க போனப்பறம் எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் வராங்க.
1: சூப்பர் சூப்பர்.
3: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே. சோ
3: அப்ப போன் பண்ணி எப்படி இருக்கீங்க? நான் இல்லாட்டா அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதா இருக்கிறாங்க.
1: சூப்பருங்க சூப்பருங்க. தேங்க்யூ சோ மச். எஸ் 5:15 ஆயிட்டு இருக்கு. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: மூலக்கடை அருணாச்சலம்.
1: சொல்லுங்க அருணாச்சலம்.
4: எனக்கு அப்பா தான் அம்மா.
1: எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அப்பா தான் அப்பா தான். எந்த விஷயத்துல உங்களை அவர் மோட்டிவேட் பண்ணாரு? ஆமா, எல்லாத்துக்குமே பின்னாடி நின்றுப்பாரு. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயங்கர டச்சிங்கா இருந்திருக்கும்ல? என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. நான் எப்படா 75 எடுத்த மேக்ஸில் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாமே முழுக்க முழுக்க காரணம் என்னோட மேக்ஸ் மிஸ் தான். ஸோ இந்த தருணத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோட்

0: மோட்டிவேஷன் இனி எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை. இப்ப வரைக்குமே எனக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே லைட் வர எரிஞ்சிச்சு என் லைஃப்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்படியான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரிக்காக தாங்க ஐ அம் வெயிட்டிங். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
1: கார்த்திக் பேசுமா?
0: சொல்லுங்க கார்த்திக்.
2: எனக்கு வந்து சப்போர்ட் வந்து என்னோட அக்கா தான் மேடம் எங்க அக்கா வந்து நீ இந்த வேலை செய் நீ நல்லா இருப்ப இந்த வேலை மிஸ் பண்ணிடாத அப்படின்னாங்க. நீங்க ஒரு நான் பெரிய போட்டோகிராஃபரா இருந்தா அது காரணம் வந்து
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா ஜெயலட்சுமி.
3: என் மகளோட வாழ்க்கை சரியில்லாத கணத்தை அவளோட நான் இருக்கேன். சொல்லுவாங்க, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, நீங்க தான் எங்களுக்கு முக்கியம், நீங்க தான் இருக்கணும், குழந்தைய படிக்க வைக்கிற வரைக்கும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்வா.
0: சோ அவங்க தான் நீங்க சேடா இருந்தாலும் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறது. ஓகேம்மா, நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து தேடி தேடி தேங்க்ஸ் சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட்
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: கிளாக் 26 மினிட்ஸ் ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பூந்தென்ற நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் தட்டி உட்கார வச்சுருவாங்க. அந்த மொமெண்ட்டில் ஏ அதெல்லாம் இல்லை, நீ பண்ணுவ, நீ இப்படிலாம் பண்ணு, இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சீனியர் இருந்திருப்பாங்க. அது சீனியராக தான் இருக்கணும்னு இல்லை, ஜூனியர்ஸ் கூட இருந்திருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து நம்மளை வந்து நம்மக்கிட்ட இருக்க திறமையை கண்டுபிடிச்சி நம்மளை மோட்டிவேட் பண்ண ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லா கட்டங்கள்லையும் வேறு வேறு ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடந்து வந்த பாதையில் நீங்கள் மீட் பண்ண பர்சன்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கிழக்கு தம்பர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜசேகர்.
1: என்னுடைய ஆசிரியர், அதாவது உதவி ஆசிரியர்ல ஹெட்மாஸ்டர்.
0: ஓகே,
1: ஹெட்மாஸ்டர் சொல்ல வரல, சாரி.
0: ஓகே,
1: சந்தோஷத்துல பேசுனேன்.
0: ஓகே,
1: அவங்க ஹெட்மாஸ்டர் பத்மா டீச்சர்னு பேர் அவங்க.
0: ஓகே,
1: அந்த இங்கிலீஷ் இது வந்து எனக்கு ரொம்ப சரியா வராது.
0: ஓகே,
1: மீதி எல்லாம் நல்லா பண்ணிடுவேன், பயாலஜிக்கு மேக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவேன். அந்த இங்கிலீஷ் மட்டும் இதுனால அவங்க தான் என்கரேஜ் பண்ணிவிட்டாங்க நல்லா.

0: பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன், நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஈவினிங்ல கிளாஸ் இருக்குமே.
1: ஓகே, ஈவினிங் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க.
0: ஆமா, கிளாஸ் லீடர் ஒரு 10 பேரா பிரிச்சு நடுவில் ஒருத்தர் சேர்ந்து எடுத்துருவாங்க. அதுல உட்கார வச்சு இங்கிலீஷ் படிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு இன்சார்ஜா கொடுத்து வேலை செய்யற மேடம்.
1: சூப்பர்ல, நிஜமாவே அந்த மிஸ் எப்பவுமே நன்றி சொல்லிக்கோங்க அவங்களுக்கு.
0: ஆமா ஆமா, எப்பவும் மறக்கவே மாட்டேன். கேட்டதுனால அந்த டீச்சரே நான் ஞாபகப்படுத்திட்டீங்க. நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே
1: ஓகே, சமல்ல எனக்கு நான் வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த மிஸ் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த லிஸ்னர், ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னது இது, சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பேசுறதுக்காக கால் பண்ணிட்டு பேசாம. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சிலிருந்து ஏடிஎஃப்ரன்ஸ். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
2: நானு எனக்கு இந்த இங்கிலீஷ்ல படிப்பேன் எல்லாம் தெரியும், அர்த்தம் தெரியாது. அது வந்து ஒரு என் ஃப்ரெண்டு பக்கத்துல அவன் தான் சொல்லி கொடுத்தான். அதாவது எப்படி எழுத்து கூட்டி தமிழ்ல எழுதுற மாதிரியே ஆ மாதிரி எழுதி இங்கிலீஷ் ஏபிசி இதெல்லாம் ஏன்னா என்னப்பா இப்படி வரணும் போடு இந்த மாதிரி உன் பேர் எழுதுன்னு சொல்லி என் பேரை வந்து பரமசிவம்ன்றத அழக முதல்ல எழுதி சொல்லி கொடுத்தான். பாரா
1: நன்றி. 5:29 ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. அண்ட் அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மாசிலாமணி, பொற்கே வாக்கம்.
1: சொல்லுங்க மாசிலாமணி.
3: எனக்கு வந்து நான் வந்து மாற்றுத்திறனாளி.
1: ஓகே,
3: நான் வந்து டைலர் ஷாப் வச்சிருக்கேன்.
1: சூப்பர்.
3: எனக்கு வந்து லேடிஸ் கிட்ட அளவு பிளவுஸ் அளவு சுடிதார் அளவு எல்லாம் எடுக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு தான் தைரியமா எடு உன்னால முடியும் பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் இப்ப அவரு என்னை விட்டு போயிட்டு வேற வேற வேலைக்கு போயிட்டாரு. இப்ப நான் இது வரைக்கும் உன்ன கடை நடத்திட்டு தான் இருக்கேன் பத்து வருஷத்துல.
1: சூப்பர். ஆனா அவரோட மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதா இருந்துச்சு.
3: பயமாச்சே.
1: ஓகே,
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: எஸ், நம்ம ஷோல இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு ஃபேமிலி எப்படி இருந்தா ஜாலியா இருக்கும் அப்படின்றத இந்த பாட்டுல அவ்வளவு அழகா விஷுவல் பண்ணிருப்பாங்க. எஸ், சேதுபதி மூவில இருந்து ஹவா ஹவா சாங் தான் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: கிளாக் 35 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். எஸ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஒவ்வொரு கஷ்டமான டைம்ல நமக்கு லைட் மாதிரி இருக்காங்க. நம்ம வந்து இருட்டில் இருப்போம், கஷ்டத்தை நம்ம இருட்டுன்னு சொல்லலாம்ல. ஸோ இருட்டில் இருக்கும்போது நம்ம கூட கைப்பிடிச்சு உன்னை வந்து நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவங்க ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இருப்பாங்க. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கான ஒரு நாள் தான் இந்த நாளாக நான் நினச்சி ஃபீல் பண்ணி உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். அண்ட் நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையிலேருந்து பேசுகிறேன்.
0: எஸ் சந்திரசேகர்,
1: எனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தாலும் என் அம்மா மேம், அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. அவனால முடியும் சந்திரசேகர், எனக்கு ரொம்ப பயம் மேம் சில புதிய விஷயங்களை வாழ்க்கையில எடுத்து செய்யறதுக்கு, புதிய ரோல்ஸ் கம்பெனிக்குள்ளேயே எடுத்து மாத்தறதுக்கு கொஞ்சம் பயம் தயக்கம்.
0: எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாக்ட் சினாரியோ ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு சீன் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டம் இருந்துச்சு அந்த டைம்ல அம்மா வந்து எனக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி?
1: குடும்பத்துல பொருளாதாரம் கொஞ்சம் லோன் மாதிரி இருந்தது, அது எப்படி அடைக்க போறோம் அப்படின்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்லா முடியாதுமா, நல்ல சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி இவ்வளவு காசு வச்சு என்னால அடைக்க முடியும் நீ நம்புறேன்னு அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. கடனே இல்லாத அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது நம்ம வாழ போறோம், ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் உள்ள பாரு.
0: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
2: குட் ஈவினிங் மேம்.
0: குட் ஈவினிங்,
2: திருச்சூர்ல இருந்து வள்ளி பேசுறேன்.
0: சொல்லுங்க வள்ளி, உங்களுக்கு யார் எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுவா?
2: எனக்கு எப்பவுமே என்கரேஜ் பண்ணது என் மேடம் தான்.
0: ஓகே, எந்த மேடம்?
2: நான் வேலசேரியத்துல மேடம்.
0: ஓகே,
2: வேலசேரியத்துல எங்க மேடம் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் போன புதுசுல எனக்கு எதுவுமே தெரியாது.
0: ஓகே,
2: ஒரு ஒரு வேலையும் நான் கத்துக்கினேன், மிஷின்ல எல்லா வேலையும் பாப்பேன்.
0: ஓகே,
2: லாஸ்ட்ல இந்த மூட்டை எல்லாம் தப்பாங்கல்ல மேடம், அந்த மிஷினை எனக்கு பயன்படுத்த தெரியாது.
0: ஓகே,
2: நான் ஃபர்ஸ்ட்ல பயப்படுறதுனால எங்க மேடம் தான் வந்து அதெல்லாம் பயப்படக்கூடாது, இவ்வளவு செய்யற மிஷின் வேலை பாக்குற அது பாக்குற இது பாக்குற இந்த மிஷின் இதெல்லாம் சாதாரணம் நம்மளுக்கெல்லாம், இதெல்லாம் பயப்படக்கூடாது, நீ தப்ப பயப்படாம செய்யறான்.

0: சொல்லுங்க.
1: முறைப்படி கருத்துப்படி உரையினரில் எழுத மாட்டேன். அந்த சங்கர்லிங்க நாடாரத்துல கம்பைன்ட் அப்புறம் தான் தனஸ்கோடி நாடார்னு தெரிஞ்சது.
2: ஓகே ஓகே ஓகே ஓகே. சோ அங்க இருந்து அந்த செல்வராகு தமிழாசிரியர் தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு.
1: இலக்கியம் எதுகை மோனைன்னு அறிய வச்சது என்ன ஊட்டுனது எனக்கு தெலுங்கு மொழி தான் எனக்கு
2: தெரியாது.
1: இன்னைக்கு தமிழ்ல வந்து நான் நல்லா நடனம் ஆடுற அளவுக்கு மொழி பேசுறேன்னா அதுக்கு அவரு தான்.
2: நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த லிசனர் ஹலோ வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
2: ஓகே சீக்கிரம் அழகா பேசி முடிச்சிடலாமா?
3: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
2: ஓகே
3: சூப்பரா இருக்கு.
2: ஓகே
3: மேடம், நான் ஒன்னாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு ஜெயலட்சுமி பேரு கேட்கறவங்க சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் வராது, எல்லாம் நல்லா கணக்கு எல்லாம் நல்லா தெரியும். மேடம் உனக்கு நான் சொல்லித்தரேன், இன்னைக்கு அவ்வளவுபடாத மேடம். எனக்கு ட்ரெஸ்ல எடுத்து கொடுப்பாங்க மேடம் அவங்க.
2: சூப்பர்ல சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நிறைய மோட்டிவேட் பண்ணிருக்காங்க இல்லையா?
3: ஆமா ஆமா.
2: நன்றி
3: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. எஸ் அடுத்த லிசனர் ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
2: ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் ஆனந்த் மேடம், சைதாப்பட்டில இருந்து.
2: சொல்லுங்க ஆனந்த்.
4: எல்லாமே எனக்கு எங்க அப்பா தான் மேடம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் காரணமே எங்க அப்பா தான் மேடம். கொஞ்சம் கரோனா ஆயிடுச்சு இடையில.
2: ஓகே
4: அவ்வளவுதான் மேடம். எனக்கு எல்லாம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இவ்வளவு சிக்கனமா பண்ணணும்னு சொல்லி இது பண்ணது. இன்னைக்கு வந்து என் கை நிறைய பணம் இருக்குன்னா எங்க அப்பா தான் மேடம் காரணம். ஆனா அவர் இல்ல மேடம்.
2: சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆனால் அவங்க அவங்களோட ப்ரேயர்ஸும் சரி, அவங்க விருப்பப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் ஆனந்த். அப்பா எப்பவுமே உங்களை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ கான்ஃபிடண்டா இருங்க சரிங்களா? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆனந்த் தேங்க்யூ. சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் எமோஷ்னலா அமைஞ்சிருதுல. நம்ம வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறோம், ஆனால் நிறைய நேரங்களில் நம்மளோட நல்லதை மட்டுமே நினைக்கிறவங்க நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான். நம்ம எப்போவுமே நம்ம குழந்தை வந்து எந்த இடத்துலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, அது வந்து வழி தவறி போயிடக்கூடாது, அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான். அதனால தான் அவருக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே ஆனந்த் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். எனிஹோ அடுத்த லிசனர் ஹலோ வணக்கம்.
5: ஹலோ நான் சூர்யா டெய்லர் பேசுகிறேம்மா.
2: சொல்லுங்கம்மா.
5: எங்க அப்பா வந்து 75 திசாக்கு வேலைக்கு கொடுத்து போனாரு. நான் 500 ரூபாய் கத்துக்கணும். ஒரு வாத்தியார் கத்து கொடுத்தாரு.
2: சூப்பர். அந்த வாத்தியாரோட பேர் என்ன?
5: அவர் பேரு இஸ்மாயில் பாய். அவரு ரொம்ப பெரியார் போல இருப்பாரு. அவரு காலம் ஆயிட்டு நல்லமா எல்லாம் இருந்தாலும் செய்வேன். பரதநாட்டியம் தைக்க எல்லாமே செய்வேன்.
2: ஓகே அவங்க அவங்க எல்லாருமே இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் அந்த இஸ்மாயில் பாய் தான்.
5: ஆமா அவரு தான் அஞ்சு கையும் போறது.

0: சாப்பிடுறது அவர் தான், இஸ்மாயில் பாய் தான்.
1: நன்றி நன்றி.
0: தந்தை பெரியார் போல இருப்பாரு டாடி எல்லாம்.
1: நன்றிமா, நன்றி நன்றி நன்றி.
0: மூணு வேலை அப்ப 10 ரூபாய் வாங்கும்போது ஜாக்கெட்டுக்கு 3 வேளை சாப்பாடு எங்க கடையிலேயே சாவி கொடுத்துட்டு வந்துருவேன்.
1: நன்றி நன்றி நன்றி. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸில் ஒவ்வொருத்தவங்களை பற்றி சொல்லும்போது, அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்க, சொல்லி கொடுத்தவங்க, அவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் அவ்வளோ எமோஷ்னல் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றமாக இருந்திருக்காங்க, ஒரு பெரிய ஒளியை கொடுத்துருக்காங்க, அவங்களோட தலைமுறை வந்து பெரிய லெவலில் வரத்துக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. இதெல்லாமே சாதாரணமாக நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு நிறைய பேசணும் அப்படின்னு இருக்குது. அவங்களுக்கு உதவி பண்ணவங்களை, அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணவங்களை பற்றி நிறைய பேசணும்னு இருக்கு. பட் நம்மளோட நிகழ்ச்சியில நேரம் போதாம இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம அப்படி ஷார்ட்டா முடிக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். சுபாஷ், சென்னை ஆர்கே நகர்.
1: சொல்லுங்க சிங்க சோழன்.
2: சென்னை நடுநிலை பள்ளியில அந்த ரயில்வே டிராக் கிட்ட இருக்கும்,
1: ரயில்வே டிராக் கிட்ட.
2: அந்த பள்ளியில படிக்கும் போது பாகியலட்சுமி ஒரு டீச்சர்,
1: ஓகே,
2: அவங்கதான் வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையுடைய நெறிமுறை என்னன்னா, வாழ்க்கையுடைய பயணம் எப்படி பண்ணணும் எல்லாமே அந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் எனக்கு அவங்கதான் இருந்தாங்க. 2ஆம் வகுப்புல இருந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்க எனக்கு.
1: நிச்சயமா
2: நிறைய நிறைய, அதாவது அப்பயே வந்து மனிதர்களை பத்தி எல்லாம் சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க.
1: நிச்சயமா
2: அது நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பேரு பாக்கியலட்சுமி.
1: ஓகே,
2: தாண்டி நான் நிறைய விஷயங்கள், நிறைய விஞ்ஞான பூர்வமான, அறிவியல் பூர்வமான இலக்கண இலக்கிய
1: கத்துக்கிட்டதுக்கு அவங்க தான் காரணம். வாழ்த்துக்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருமால் பெருமை திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் சீர்காழி S கோவிந்தராஜன் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை KV மகாதேவன்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமலை தேன்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வருவான் வடிவேலன் என்ற திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம

0: மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ் பாரதி தமிழ் பண்பலை.
1: தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார் அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்திக்காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே அவர் பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் படைவீட்டு அம்மன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல். ராமநாராயணன் அவர்களின் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அகத்தியர் திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல். பழனிசாமியின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

பக்திமாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஜி. தேவராஜன்.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 6:30 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது.

உள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப்பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும்

0: தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100-14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அது 5-ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
0: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வ

சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

ஈரம் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். ரஞ்சித் பாடிய பாடல் இது, விவேகாவின் வரியில், தமன் எஸ் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் இணைந்து பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், நாமுத்துக்குமார் வரிகளில்.

0: என் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஸ்ருதி ஹாசன் இசையமைத்து பாடிய பாடல் இது. கமல்ஹாசன் மற்றும் பிளாசே வரிகளில்.
1: What would you do if what had to be done could only be done by you? உன்னை போல் ஒருவன்

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னீர் திருமுறை பாடல்களை பாடுவார். திருவாரூருக்கு சென்றார். அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்தி காப்பிலே செய்கின்றவர்களே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் குளிர் 100 டிகிரி திரைப்படத்திற்காக பெனிதயால், அபிஷேக், போபோ சாஷி மற்றும் நிர்த்தியா இணைந்து பாடிய பாடல். பாவிஜயின் வரிகளுக்கு இசை போபோ சாஷி.

0: திரைக்கனம் நிகழ்ச்சியின் நடுத்த பாடல் சென்னை 28 திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் பிரேம்ஜி அமரன் இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரனின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.
1: சரோஜா சாமானிக்கலா.

0: 102.3 பாத்துக்கு தான்
1: 102.3 பாட்டுக்கு இதான்
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 8-4-3-6-2-8-1-7-9-3-0 மற்றும் 8-4-1-5-5-2-3-7-1-4 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 8-4-9-1-3-0-8-9-1-6-5 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில்

0: சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200+ மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000+ பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின்

0: புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 பாட்டுக்கு இட்டான்.

0: FM. நேரம் 7:30. இனி தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு
3: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நவீனம்னு எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதனால் உண்டாகும் விளைவுகளை நாம கருத்தில் கொள்ளணும். உதாரணத்துக்கு நவீன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள்னு எடுத்துக்கிட்டா, ரசாயன உரங்களின் பயன்பாடு அதனால் உணவு உற்பத்தி அதிகரித்தாலும் மண் வளம், அதன் தன்மை, மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் எல்லாமே குறைந்து போகின்றன. அந்த காலத்துல நிறைய இயற்கை உரங்களை போட்டுத்தான் பயிர் சாகுபடி மேற்கொண்டார்கள் நமது முன்னோர். அதனால எவ்வித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படல. அளவுக்கு மிஞ்சினா கூட இயற்கை உரங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆனா ரசாயன உரங்கள் அப்படி அல்ல. நிச்சயமாக மண் வளம் மனித வளம் குன்றும். அதென்ன மண் வளம்? ஒரு பயிர் அதன் வளர்ச்சி காலத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் திறன் மண் வளம். அம்மண்ணில் உள்ள கரிம பொருட்களின் அளவை பொறுத்தே மண் வளம் அமைகிறது.
2: தஞ்சாவூர் சிவக்குமார் ஐயா,
3: இயற்கை உரங்களை நிலத்தில் போடும் போது கரிம பொருட்கள் கிடைக்கும். இந்த கரிம பொருட்களின் கனிம மயமாக்கலின் போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் வெளியிடப்படுகின்றன. மண்ணில் சேரும் கரிம பொருட்களினால் மண் புழுக்களின் வளர்ச்சியும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. மண்ணுக்கு உயிர் உண்டா இல்லையா? உண்டு. எப்படி? மண்ணில் மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் இருக்கணும். இருந்தால் அந்த மண் உயிருள்ள மண். இவையாவும் இல்லை என்றால் அவை உயிரற்ற மண். சரிதானுங்களா? இதற்காகத்தான் நிலத்துக்கு இயற்கை உரங்களை போட்டு கரிமச்சத்தை அதிகப்படுத்த சொல்லுவாங்க பெரியவர்கள். விஞ்ஞானிகளும் என்ன சொல்லுவாங்க? முதல்ல இயற்கை உரங்களை போடுங்க, அப்புறமா ரசாயன உரங்களை போடுங்க. அப்பதான் ரசாயன உரங்கள்ல இருக்கும் சத்துக்கள் முழுமையா பயிருக்கு போய் சேரும்பாங்க. ஆனா அதையெல்லாம் நாம மறந்துட்டு முழுக்க ரசாயனத்தை நம்பி பயிர் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய இழந்தோம். இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு மறுபடியும் இயற்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கோம். இது விவசாயத்துக்கு மட்டும் போதுமா? எல்லா துறைகள்லயும் இந்த மாற்றம் வரணும் இயற்கையை நோக்கி. அப்போதுதான்
2: சிவக்குமார் ஐயா,
3: முறையான முழுமையான மாற்றம் ஏற்படும். பாருங்க, விவசாயத்துல பயன்படுத்தப்படும் இன்னொரு ரசாயன கலவை களைக்கொல்லி. அதாவது களைகளை கட்டுப்படுத்த அல்லது அழிக்க சில ரசாயனங்களை தெளிக்கிறது. நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனா இந்த ரசாயனங்களால் மண்ணின் தன்மை பாதிக்கப்படுங்கிறத உணர்ந்து பல விவசாயிகளும் இப்போ களைக்கொல்லிகளை பயன்படுத்துறது கிடையாது, வேண்டாங்கிறாங்க. ஒவ்வொரு விதமான களைக்கொல்லிகள் அதில் இருக்கும் ரசாயன மூலக்கூறுகளின் அடிப்படையில மண்ணிலையும் சூழல்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால என்ன பயிர் சாகுபடி, என்னென்ன களைச்செடிகள் முளைக்கும், ஓரிலை ஈரிலை தாவரங்கள், கோரை, அருகு, இப்படி களைச்செடிகளுக்கு தக்கபடி களை கொல்லிகளை அளவறிந்து பயன்படுத்தணும். சகட்டு மேனிக்கு எதையும் உபயோகிக்க கூடாது. அடுத்தடுத்து என்ன பயிர் சாகுபடி மேற்கொள்ள இருக்கிறோங்கிறதையும் மனசுல வச்சு செயல்படுவது நமக்கும் நல்லது, நமது சூழலுக்கும் நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான். நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:35. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் இசை உள்ளங்களே
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சித்தா திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் கார்த்திகா வைத்தியநாதன் இணைந்து பாடிய பாடல், யுகபாரதியின் வரிகள், டிபு நினன் தாமஸின் இசையில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மேயாத மான் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் மனந்தூ இணைந்து பாடிய பாடல். விவேக்கின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

7:45. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக சாம் சிஎஸ் எழுதி இசையமைத்த பாடல், பிரதீப் குமார் மற்றும் நேஹா வேணுகோபால் குரலில்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சின்மை மற்றும் பிரதீப் குமார் இணைந்து பாடிய பாடல். கே உமாதேவியின் வரிகளுக்கு இசை கோவிந்த் வசந்தா, 96 திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. பல் வரிசையும் அப்படி தான். ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்குறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய அமைப்பு பாருங்கள், அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நுட்பமானது. இது வந்து நம்பத்தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதில் உள்ள ஒரு சிறு துளையில் கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்றும். ஒரு நபரோட குரலில் டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலெல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனம் சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள், வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால. யோசித்தாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், பெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்துருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சுருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் அல்முருகன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்புப் பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436-28-17-930 மற்றும் 8491-55-23714 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு

பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எனக்குள் நான். பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இணைய காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தொடங்குவதில் இல்லை வாழ்க்கையின் ரகசியம், அதை தொடர்வதில்தான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதை உண்மையாக்கும் வகையில் தொடங்கிய முதல் வாரத்தை போலவே அழகாக தொடர்ந்து இதோ இன்று நிறைவு பகுதியில் இருக்கிறோம். அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஓதுவா மூர்த்திகளான திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களின் மனம் திறந்த பகிர்வின் நீட்சி தொடர்கிறது இந்த வாரமும் நிறைவு பகுதியாக. வாருங்கள் நேர்களே, மனம் நிறைய கேட்போம்.

0: ரசிச்சு நீங்க பாடுறீங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் ஏன் பாட தோணும்? நான் கேட்கல, யாரும் உங்களை பாட சொல்லல, எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் உங்களுக்கு இல்ல, நீங்க ஓய்வா இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு சூழல்ல மன சஞ்சலத்துல இருக்கும், எப்போ உங்களுக்காக பாடணும்னு தோணி இருக்கு?
1: சில பாடல்களை, அந்த பாடலுடைய சொல்ல அமைப்புகள் நம்முடைய சூழ்நிலையும் அங்கே அமைந்திருக்க வேண்டும். கேட்கின்றவர்களும் அதை உணர்ந்து கேட்க. நான் நெல்லை காந்திமதி அம்மன் சன்னதியில் பாடுகின்ற பொழுது ஒரு மகான் என்னுடைய மனக்கண்ணில் அவர் நிற்கின்றார். அவருடைய சூழ்நிலை இப்படி அமைந்திருக்கின்றது. என்னுடைய அந்த நிலையிலும் நான் ஒரு பாடலை, நம்முடைய சுவாமிமலை என்ற திரு ஏரகம், நவரத்ன மாலை என்று ஒரு 9 பாடல்கள், எனக்கு அதில் மிகவும் பிடித்த ஒரு பாடல். இந்த சொல் அமைப்பு அப்படி அருமையாக அமைந்திருக்கணும். பல குற்றங்கள் நம்முடைய நடப்பது உண்டு. நான் எனதான் ஒழுக்கமாக இருந்தாலும் இயற்கையாகவே நடைமுறையில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது அந்த குற்றங்களை நான் நினைத்து பார்த்து உருகி பாடுகின்ற பொழுது அந்த பாடலை சொல்லி பார்க்கின்றேன். உண்டு என்னிடத்தில் பல குற்றம், ஆகிலும் உனையடைந்தேன் ஆதலால் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமை அல்லவோ. நான் இயற்கையாக தவறு செய்து விடுவேன், தவறு செய்தாலும் அதை பொறுத்துக் கொள்வது உன்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு வேண்டுகோளாக வைத்து அந்த திருவேரக நவரத்ன மாலையை பாடியிருக்கின்றேன். அப்பொழுது ஒரு மகான் இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இன்றைய நிலைமையை நான் அதை பாடுவதை கேட்டு அவர் கண்ணீர் விட்டார்கள். உண்டு என்னிடத்தில் பல குற்றம், ஆகிலும் உனையடைந்தேன் ஆதலால் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமை அல்லவோ. குற்றம் பொறுத்திடுதல் உண்மையாகில் ஒவ்வொரு விண்ணப்பம். பண்டு உதிரம் அது சிதற வில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுவதம் அருள் செய்த சிவகுமாரா. நீ பயந்தவர் செய் பாங்கு போலும் திண்டு முண்டுரை செய்த நக்கீரனை காத்த செய்கை போல் உன் கிருபையால் சிறியன் மீதே பரிபூர்ண கருணா கடாட்சமது செய்ய வேண்டும். இது சமயம், நல்ல சமயம் ஐயா. வண்டு குடிகொண்ட குடல் கெண்டை விழி கண்டுமொழி வள்ளி மணவாளா சரணம் வண்ணமயில் வாகனா பொன் ஏரகப்பரியில் வளர் சுவாமிநாத குருவே. ஒரு சில முன்னவர்கள் எல்லாம் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கு மாணவன் நாவுக்கரசனுடைய வாக்கு, அதுக்கு மணிப்பிரவாள நடை என்று சொல்லுவது உண்டு. இந்த வடமொழியும் தமிழையும் கலந்து சொல்லுகின்ற பொழுது அது ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு தருகின்றது. அப்படியே தர்மயாதனத்திலே 10வது குருமகா சன்னிதானமாக இருந்தவர்கள் இந்த மணிப்பிரவாள நடையில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். எனக்கு இப்போ பிரியமான பாடல் ஒன்று இந்த தட்சிணாமூர்த்தி திருவருட்பா என்று வடமொழி அப்படியே சரளமாக அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். தந்திரக்கலை அறிவனோ மந்திரக்கலை அறிவனோ சாரும் உபதேச கலையில் தந்த கைலாச பாரம்பரியமாக ஒரு சம்பிரதாயம் அறிவனோ அந்தரத்துவயர் மலைத்தேனினுக்கு ஒரு முடவன் ஆசை வைத்தது போலவே ஐயனே நீ அருளை அழைவதற்கு ஆசை வைத்து அடியன் முகம் இங்கு நின்றேன். சந்திரசேகர சகல நிற்கல தயாவர சதாசித சிதா காயமாம் சபாநாத சுந்தர அனந்த கல்யாண குண சர்வேச தேவதேவே உந்தும் தரங்குமெறி கங்காதரா கையிலே உரைகின்ற பரதெய்வமே உனையன்றி வேறு நினையேன் ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே. அந்த சொற்கள் அமைப்பு ஞானசம்பந்தரெல்லாம் நிச்சயமாக தமிழை பெரிதும் விரும்பி பாடியவர்கள். இன்னும் கூட சொல்லுவார்கள், ஞானசம்பந்தர் தமிழ் பேசாத எல்கையை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. கர்நாடகத்திலே உள்ள கோகர்ணம் நம்முடைய கைலாயத்தையும் காலத்தில் என்று பாடியதாக நம் வரலாற்று பூர்வமாக தெரிகின்றது. ஞானசம்பந்தர் மட்டும் தமிழிலே அப்படி ஒரு
0: ஈடுபாடு,
1: வேதம் ஓதக்கூடிய அபிநராக இருந்தாலும் அன்றைய சூழ்நிலை தமிழை காப்பாற்றிய பெருமையை நம்முடைய ஞானசம்பந்தருக்கு உண்டு என்பது நிச்சயமாக உண்மையாகும். அப்படி ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையில் உள்ள 2 திருத்தலங்கள், திருகோணமலை திருக்கேதீச்சுரம், 2 தலங்களையும் அப்படி மனக்கண்ணாலே
0: இருந்தே அதை மனக்கண்ணால பார்த்து
1: அதுல ஒரு வரி மிகச் சிறப்பா இருக்கும். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை. இன்றைக்கும் அப்படி பாடுகின்ற பொழுது ஒரு சின்ன குன்று மலை மேல ஒரு 500 அடி உயரத்திலே இருக்கின்றது, மேல கோயில் இருக்கின்றது, அடுத்தபடியா சுனை அடிமட்டத்திலே, அதற்கு கீழே 300 அடி ஆழத்திலே கடல்.
0: எப்படி ஞானக்கண்ணால் பார்க்க முடியும்?
1: ஞானக்கண் கொண்டு பார்த்திருக்கின்றார். அதை அங்கு எட்டி பார்த்தோம்னா கடலுக்குள்ளதான் விழணும். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை எப்படி உணர்ந்திருப்பார் என்று அறிய முடிகிறது.
0: அது உணர்ந்ததுனால தானே பாட முடியுது. இன்னைக்கு நம்ம போய் பார்த்துமே நம்மளுடைய ஊனக்கண்ணுக்கு அது புலப்பட்டது இல்லை,
1: ஞானக்கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கு.
0: நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடங்களுக்கு நீங்க பயணப்படுறீங்க, நிறைய பேரை பாக்குறீங்க.

0: ஒரு நாள்ல இல்ல ஒரு சூழல்ல நமக்கு ஒருத்தரை பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய வியப்பு தோணும். அது ஒரு பெரிய அருளாளர்களா இருக்கணும், ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. சாதாரண ஒரு வழிபோக்கர் கூட நமக்கு ஒரு வியப்பை கொடுத்துருக்கலாம் நம்மளுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில.
1: நிச்சயமா எனக்கு ஒன்று நினைவு வருகின்றது. திருமுருகன் பூண்டி என்ற ஒரு கொங்கு நாட்டு தலம், இசை நிகழ்ச்சி முடிஞ்சது. 2.5 மணி நேரம் பாடி முடித்த பிறகு ஒருவர் வந்தார், 45-50 ஆண்டுகளுக்கு முன்னர். அப்பொழுதெல்லாம் நம்ம வெளிநாட வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அப்பொழுது நான் இந்த ஐந்தெழுத்த திருப்பதிகம் பாடி நிறைய பாடல்கள் ஸ்ருதிலயா என்ற கம்பெனி நிறைய வெளியிட்டார்கள். அதுக்கப்புறம் வாணி என்ற கம்பெனியும் சென்னையிலே வெளியிட்டார்கள். ஒரு சாதாரண மனிதர் பக்கத்து கிராமத்தில் ஒருவர் வந்தார், ஐயா உங்களுடைய கேசட் ஒன்று வாங்கியிருந்தேன், என்னுடைய குழந்தை 3 வயது குழந்தை, பிறந்தது முதல் 3 வயது வரை இரவிலே தூங்குவது இல்லை, சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும், அதற்காக நாங்களும் தூங்குவதில்லை, பகலிலே தூங்குவோம் இரவில் முடித்திருப்போம். இன்னும் எனக்கு எரியாமல் இந்த கேசட்டை வைத்துக்கொண்டு ஒரு நாள் ஒலிபரப்பு செய்தேன், அதை கேட்டுக்கொண்டே இருந்த என்னுடைய குழந்தை நிம்மதியாக தூங்கிட்டு, அதன் பிறகு இந்த அளவும் நிம்மதியாக இரவிலே அந்த கேசட்டை போட்டு ஐந்தெழுத்து திருப்பதிகம் என்று ஒரு கேசட்டை கேட்டு எனக்கு உளப்பூர்வமாக மகிழ்ச்சியாக இருந்தேன். யார் என்று அவர்
0: தெரியாது,
1: என்ன பேரை கேட்ட பிறகு அந்த இசை நிகழ்ச்சி முடிச்ச ஒரு வந்து சொன்னார், இந்த திருமுறைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கின்றதா என்பதை உணர்ந்து நான் பெரிதும் மகிழ்ந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில மறக்க
0: முடியாது. எத்தனை பேர் இப்ப இந்த கேள்வியை நான் முடிக்கும் முன்னாடியே உங்ககிட்ட இருந்து பதில் புறப்படுது அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு உங்க மனசுல அந்த பெரியவர் நிலைச்சு நின்றிருந்தா? எத்தனை ஆண்டுகள் இருக்கும்?
1: 40 ஆண்டுகள்.
0: 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, ஆனா இந்த இடத்துல உங்க நினைவுல இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர் மறக்க முடியாத ஒரு வியப்பான ஆளுமைதான் இல்லையா? எங்கிருந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும். தமிழ் இசை நம் காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய எனக்குள் நான் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து இந்த இசை விருந்தை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள். அவர்களது அந்த மனம் திறந்த பகிர்வு தொடர்கிறது நேயர்களே. நீங்க ஒரு ஆசிரியர், ஒரு பண் சரியா பாடலைன்னா அதை நீங்க வந்து இப்படி பாடணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து பண் முறைப்படி பண் மரபுப்படி பாட வைக்கிறது உங்களுக்கான ஒரு தனித்திறன். உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐயா நீங்க எந்த ஒரு பண்ணோ பாடலோ ரொம்ப ஈஸியா அதை நீங்க பயிற்சிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க, எந்த ஒரு பாடலுக்கு எந்த ஒரு பண்ணுக்கு நிறைய கால அவகாசம் எடுத்துக்கிட்டீங்க?
1: பழங்காலத்திலாம் ஆலயங்களிலே சுவாமிக்கு பின்னாலே வேத பாராயணம் வரும், அதன் பின்னர் தேவாரம் பாடுவார்கள், அது கோஷ்டியாக வருவார்கள், குழுவாக வருகின்ற அதுக்கு தேவார கோஷ்டி என்று ஒரு பெயரும் உண்டு. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலம் கண்டு விட்டு சுவாமி புறப்பாட்டின் பொழுது வீதி வலத்திலே பாடுவதுன்னு வழக்கமாக இருந்தது, அதில் ஆலயத்திலே உட்காந்து பாடுவோம். இப்பொழுது கால மாற்றத்தின் காரணமாக இசை மேடைகள் திருமண கூடங்களிலெல்லாம் திருமணத்திற்கு பாட வைக்கின்றார்கள். அப்படி பாடி வந்தபோது பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனுடைய மாற்றங்கள் அதன் பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றி இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரம் ஐயா அவர்களுக்கு பெரிதும் மகிழ்ந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றதே என்று சொல்லுவார்கள். ஒரு பாடலை பாடி காமிக்கின்றேன். தில்லையிலே ஞானசம்பந்தர் தொடங்குகின்ற பொழுது கற்ற

0: அப்படி அந்த சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள். ஒரு பாடலை பாடுவது சற்று ஏறக்கூடிய ஒரு 20 நிமிடங்கள் ஆகும். பாட்டு தெரிந்தவர்களுக்குத்தான் அந்த பாடலை ரசிக்க முடியும். கத்தாங்கேரி அப்படி விளம்பமாக பாடுவார்கள். நான் ஒரு முறை வானொலியில் பாடுகின்ற பொழுது கொஞ்சம் மாற்றம் செய்து கற்றாங்கு ஏரியோம்பி கலியை வாராமே. இதை தருமபுரியை கேட்டுவிட்டு இது நன்றாக இருக்கின்றவர்களே, என்ன கூட ஒரு முறை இவர் என்ன ரப்பர் ஓதுவாரா என்று ஒரு பெயர் வைத்தார்கள் என்று சிலேகித்தார்கள். அப்படி கால மாற்றத்துக்கு ஏற்ப இன்றைய காலகட்டத்திலே அதை கொஞ்சம் விளம்பமாக பாடுவதை விட்டு வேகமாக பாடுவது என்ற முறைமைகள் எல்லாம் இருக்கின்றது. மற்ற திருமுறைகளை விட நமக்கு சட்டத்திற்கிடையே சலுகையாக 5ஆம் திருமுறை பண்ணமைப்பு இல்லாமல் அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் ஆலயங்களில் ஆதீனங்களிலும் உரிய முறையாக மாயா மால கவலை என்ற முறையில் தான் பாடுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. இசை மேடைகளிலே பல ராகங்களில் பண்ணமைப்பு இல்லாத காரணத்தினாலே கொஞ்சம் சலுகை எடுத்துக்கொண்டு பல ராகங்களில் இன்று பாடி வருகின்றார்கள். பொருத்தமான ராகங்களாகவும் அமைந்திருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து.
1: அப்படி நீங்க ரொம்ப அதிக நாட்கள் நீங்க பயிற்சி எடுத்த ஒரு பண் எது? சீக்கிரமா இந்த பாடலும் இந்த பண் எனக்கு வரவே இல்லை, ரொம்ப நான் வந்து சிரமப்பட்டு பயிற்சி எடுத்தேன் அப்படின்னு ஏதாவது ஒரு?
0: அது கௌசிகம் என்ற ஒரு பண். இப்பொழுது நான் பாடியதை போல அது வந்து மிகவும் விளம்பமாக பாடுவது. இன்றைக்கும் தர்மி ஆதீனத்திலே வியாழக்கிழமை தோறும் குருமகாசன்யானங்கள் வலம் வருகின்ற பொழுது அது பழைய முறை என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அது நிச்சயமாக அப்படித்தான் பாட வேண்டும்.
1: பாடணும்
0: கௌசிக பண். அதுக்கப்புறம் நவரோசி என்ற ஒரு பண் இருக்கின்றது. இது ரெண்டும் பழைய காலத்திலே மாற்றம் எது பாடுவது. அது வேதத்துக்கு நிகராக சாம வேதத்துக்கு நிகராக இப்பொழுது அதுக்கு பெயர் நவரோசு என்று பெயரை வைத்திருக்கின்றார்கள். 4 பண்களுக்கு ஒரு ராகம் கொல்லி கொல்லிக்கவானும் காந்தாரம் பியந்தை காந்தாரம். இந்த 4 பண்களுக்கும் ஒரே ராகம் அமைந்திருப்பது ஒரு பொருத்தமாக இருக்கின்றது. முதல்ல ஒரு பாடல் மதுரையிலே அருளிய பாடல்

சாமவேதத்திற்கு எழுத்து வடிவம் கிடையாது, இசை வடிவம்தான், மாத்திரை கணக்கு என்று சொல்லுவார்கள். இந்த ஓசையை இத்தனை வினாடிகள் இத்தனை நிமிடங்கள் சொல்ல வேண்டும் என்ற கணக்கு. அந்த சாமவேதத்துக்கு நிகராக இந்த நேரிசை என்ற நவரோசு என்ற ராகத்தில் அமைந்த பாடலை பழங்காலத்திலே பாடி வருவார்கள். இன்றளவும் தருமயாதீனத்தில் தொன்று தொட்டு நாங்கள் அது வழிமுறையாக கடைபிடித்து வருகின்றோம். அந்த சொல்லினுடைய எந்த சொல்லில் முடிகின்றதோ அந்த சொல்லினுடைய ஓசையிலேயே ஆ என்று முடிந்தால் ஏகாரத்தில் அந்த சொல் முடியுமானால் அந்த ஓசையிலேயே அது பாட வேண்டும் என்பதுதான் பழைய காலத்து முறையாக ரொம்ப சிறப்பாக இருந்ததற்கு குரூப்பாக ஒரு 4-5 ஓதுவார்கள். இந்த பழைய முறையிலே பாடுகின்ற பொழுது சாமவேதத்துக்கு நிகரானது நேரிசை என்பது ஒரு முறைமையாக இருந்து வருகின்றது.

0: வார்த்தைகள் முடிவடையும் இடத்தில் இசை தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கத்திய உண்டு. அது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்றது இப்ப நீங்க பாடி முடிக்கும் போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க சொன்னீங்க அந்த இடத்துல வந்து அங்க சொல் கிடையாது, அந்த நிற அது வரும்போது அந்த இடத்துல இருந்து ஏகாரம் தொடங்குறமா அகரத்துல தொடங்குறமா
1: எந்த சொல்லுல முடியுதோ அந்த சொல்லினுடைய ஓசை
0: வந்து
1: நீண்டு உண்டே போகும்.
0: அப்போ நீங்க அப்படி முடிக்கும் போது நான் நினைச்சேன் இந்த ஒரு மேற்கத்திய சொல்லாட்சி வந்தது கூட இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்டு கூட இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. இவ்வளோ ஒரு கடினமான ஒரு பண் நிச்சயமாக நீங்க ஒரு நெடிய முயற்சியில தான் உங்களுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல கேட்ட உடனே உங்களால ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு எங்கேயுமே கேப் இல்லாம உங்களால வந்து தொடர்ந்து அதை மூச்செழுத்து வந்து கொண்டு கொடுக்க முடியுது இல்லையா?
1: அது போன்ற பழமையை மாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஆதீனத்தினுடைய குறிக்கோளாக இருந்து வருகின்றது.
0: இப்பவும் நீங்க இதே முறையில தான் பாடுறீங்க இல்லையா?
1: அது தனிப்பட்ட முறையிலே தருமபுரி ஆதீனத்திற்கு இது ஒன்று சிறப்பு உண்டு. இந்த பழமையை மாறாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது நிறைய பாடுகின்றார்கள், திருவாசகம் முற்றுவதெல்லாம் எல்லா இடத்திலும் பாடுகின்றார்கள். அதுக்கு ஒரு வரன்முறையாக இருந்தால் வரன்முறை என்று ஞான சம்பந்த வரன்முறை பயின்று வாழ்ந்தனை வளர் அந்த சொல்லுக்கிழங்க அந்த வரன்முறை மாறாமல் இருக்க வேண்டும். பக்தி பெருகி இருக்கின்றது. நிறைய அடிகார்கள் ஒரு திராக்கம் அடைகின்றார்கள், விவரித்திருக்கின்றார்கள். இந்த திருமுறையை பாடுகின்ற பொழுது முதற்கொண்டு அந்த முறைமை மாறாமல் இருப்பதற்கு அது கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பது ஆதிகங்களுடைய விருப்பமாக இன்றளவும் இருந்து வருகின்றது. அது எதிர்காலத்தில் அதை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக தர்மபுரி ஆதீன பாடசாலையில் ஒரு தனிப்பட்ட முறையில் அதற்கு ஒரு சிறப்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கின்றேன்.
0: மகிழ்ச்சியா, பண் இல்லை என்றால் பாடலுக்கு இயல்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வரிகள் இன்னும் வருங்காலத்திலையும் வந்து அதுல நாம வாழணும் அப்படின்றது ஆதீனத்துடைய ஒரு முன்னெடுப்பா இருக்குது.
1: அதாவது உணர்வு பூர்வமா பாடுவதற்கு ஞான சம்பந்தர் விதிவிலக்கு கொடுத்திருக்கின்றார். கோழை மிடராக கவிகோள் நிலவாக இசை கூடும் இருந்தால் நல்லது. ஏழை அடியார் அவர்கள் யாவைசன சொல்மகளின் ஈசன் மனப்பூர்வமாக உளக்கருத்தோடு பாட முடியல என கூட மனக்கருத்தோடு உள்ளுணர்ந்து ஒருநிலைய மனம் வைத்து பாடுவது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நிச்சயமாக துணை புரியும்.
0: இப்போ அப்படி இறைவனுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஒன்றிய மனம் நிச்சயமா வேணும். அந்த ஒன்றிய மனம் இறை அருள் தான் கொடுக்கும் அப்படின்னு எங்க போனாலும் நம்ம அந்த இறை அருளை தான் நம்ம சுத்தி வாரோம். நம்மளுடைய வாழ்வியல்ல பல சந்தர்ப்பங்களை நாம இந்த இறைநாமங்களை சொல்லியே கடந்து போறோம். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல கடக்க முடியாத நிகழ்வுகள் நமக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கும். அப்படி கடந்து போன ஒரு அனுபவம் என்ன ஏதாவது நீங்க சொல்லலாமா?
1: நமக்கு குறிக்கோளா சொல்லணும்னா மூவர் பெருமக்களுமே நமச்சிவாய பதிகம் பாடிட்டிருந்தார். ஐந்தெழுத்து பதிகம், நமச்சிவாய பதிகம் என்ற வகையிலே எல்லாவற்றையும் அந்த பதிகத்திலேயே முடித்து விட்டார்கள். இப்ப எனக்கு இந்த குளிர் அதிகமாக இருக்கின்றது, இங்கே ஏர் கண்டிஷன் இருக்கிறதுனாலே அந்த நடுக்கத்தை கெடுப்பது, இந்த நடுக்கத்தையும் கெடுப்பது, வாழ்வியல் நடுக்கத்தையும் கெடுப்பது நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டே ஏனால் அதை எவ்வளவு நாம் கடைபிடிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமச்சிவாய என்ற வார்த்தை மற்றவாவினை நான் மறைக்கணும். நான் மறந்தா கூட என்னுடைய நாக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நான் பல அனுபவங்களை அனுபவித்திருக்கின்றேன். நான் தென்னாப்பிரிக்கா சென்றிருந்த பொழுது சுகர் என்று சொல்லுகின்றார்களா, இரவு 2:30 மணிக்கு அந்த நடுக்கம் வந்து விட்டது. 2:30 மணி யாரை போய் நான் எழுப்புவது? எல்லாரும் எனக்கு துணையாக பக்கவாத்தியங்கள் வயலின் மிருதங்கம் திருவண்ணாமலை சேர்ந்தவர் வந்திருந்தார். அவர்கள் 2 பேரும் என்னுடைய தங்கியிருக்கின்ற இடத்தில் இருந்தார்கள். வேற எதுவும்

0: எனக்கு தோன்றவில்லையே நமச்சிவாய் என்ன விடுகின்ற வரையில் நமச்சிவாய். ரெண்டு பேரும் என் பக்கத்திலே உட்கார்ந்து இந்த சூடு பண்ணி கொண்டே இருந்தார்கள். 6 மணி வரை அங்கேயெல்லாம் ஒரு மருத்துவரை சென்று காண வேண்டுமா, காலையில 10 மணிக்கு தான் அவரை பார்க்க முடிஞ்சது. அவர் என்ன செய்து விட்டார், ஓவர் டோஸ் என்று சொல்லுவார்களே, அதிகமான வீரியம் உள்ள மருந்து செலுத்தி விட்டார். அது ரொம்ப அதிகமாகிவிட்டது. எனக்கு ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற என்னுடைய ஒரு 10 நாள் அங்கே இருக்க வேண்டும். அங்கே இருந்தவர்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் காப்பாற்றுகிறோம், இறைவன் இருக்கின்றார் என்று சொல்லி தைரியம் கொடுத்து நமச்சிவாயம் என்னை காப்பாற்றியது என்பதை நான் கண்கூடாக கண்டு இன்று அளவும் நான் கடைபிடித்து வருகின்றேன். நடுக்கத்தை கடுப்பது நமச்சிவாயம். பெயரெல்லாம் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அங்கே போன கம்பஹாரேஸ்வரர் என்று சொல்லுவார். கம்பம் என்றால் நடுக்கம், நடுக்கத்தை கடுப்பது நமச்சிவாயமே. அந்த வடமொழியில பெயரையும் நாம் இது தமிழில் என்ன இருக்கின்றது என்பதை சொல்லியப்பட்ட பொருள்னு சொல்லுதால் நமக்கு உணரும் பொருளாக அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான.
1: நல்ல ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அந்த நேரத்துல உண்மையிலே ஒரு நடுக்கம் நமக்கு வரும், என்ன செய்ய போறோமோ அப்படின்றது. மந்திரமாவது நீர் அப்படி

0: நாம் இது தமிழில் என்ன இருக்கின்றது என்பதை சொல்லிய பாட்டு பொருள்னு சொல்லுதால் நமக்கு உணர்வு பூர்வமாக அமையும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து.
1: நல்ல ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உண்மையிலே ஒரு நடுக்கம் நமக்கு வரும், என்ன செய்ய போகிறோமோ அப்படின்றது. மந்திரமாவது நீர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த அஞ்சு எழுத்துலேயே உங்களை அப்படி சரிப்படுத்தி நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க.
0: வாதி நமச்சிவாய் எழுத்து பிடித்த என்னுடைய தாயார் ஒருவன் திருவையாறிலே மழைவேண்டல் பதிகம். ஏழு பதிகங்களில் ஒன்று சிறப்பானது, புலன் ஐந்தும் பொறிகலங்கி. நடுக்கம் என்பது ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களிலே நிச்சயமாக வரும். அப்பொழுது நான் இந்த பாடலையை நினைத்து கொள்ள வேண்டியது. அலமலப்பு என்று சொல்வது ஞானசம்பந்தனுடைய வாக்கின் பொழுது, புலன் ஐந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேயல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அலமந்த போதாக அஞ்சேயல் என்று அருள் செய்வான்

0: முகிழ்வார்க்கும் திருகையாரே திருகையாரே. அந்த வரியை நினைக்கின்ற பொழுது, அலமலப்பு வருகின்ற பொழுது, சஞ்சலம், அஞ்சேல் என்று அரசு நான் இருக்கிறேன், நீ எப்போ பயப்படுற என்று அந்த வார்த்தைகள் பொருந்து அதை பாடியிருப்பது. அதாவது நான் 25வது குருமாசன கைல யாத்திரை சென்றார்கள். அப்பொழுதுதான் அவர்களுடன் முதல் முதலாக திருவையாற்றுக்கு செல்லுகின்ற பொழுது 2 மணி நேரம் அபிஷேகம் செய்து ஒரு குறிப்பை சொன்னார்கள். எங்கே சென்றாலும் ஐயாற்று பெருமானிடம் வந்து விண்ணப்பம் செய்து கொண்டு போக உனக்கு எந்த இடையூறும் வராது என்று ஒரு பாடல் திருவையாற்றிலே வைத்திருக்கின்றார்கள். ஒரு சிறந்த பாடல். தொடங்கின நாள் முதலாக இறுதி நாள் வரை உனக்கு உன்னுடன் துணை இருப்பார். நான் எங்கே வெளிநாடு சென்றாலும் முதன் முதலாக ஐயாற்று பெருமானை சென்று வணங்கி செல்வதோ, அவர்கள் மனக்கண் முன்னாலே அவர்கள் சொல்வதை போன்ற உணர்ந்தது என்ற அளவும் அதை நான் கடைபிடித்து வருகின்றேன். எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ஐயாற்று பெருமான் ஒரு பாடலே அருமையாக பாடியிருக்கின்றார்.
1: ரொம்ப நன்றி. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், இசையோடு இணைந்திருக்கிறோம். இது எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் இதமானதோர் இரவு நேரத்தில் சுகமாக உங்கள் செவி தீண்டிக் கொண்டிருக்கிறது. ஐயா, இப்போ நம்ம இந்த எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பொதுவாக ஒரு தனி மனிதன் தன்னை தனக்குள்ளாக கேள்வி கேட்டு அதுக்கான பதில் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோடைய ஒரு சிறப்பு. அதுலேயும் ஏன் உங்களை மாதிரி ஒரு மன ஆளுமைகள் ஒரு சமூகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்கள தேடி தேடி இந்த நிகழ்ச்சிக்காக ஏன் கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு கருத்து இருக்கும். ஒருத்தவங்க ஒரு உயரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா எந்த பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு இவ்வளோ இருக்குது, அதனால என்னால் இதையெல்லாம் கடந்து போக முடியலை, அவர் ஜெயிச்சிட்டாரு நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் தினசரி அந்தியும் சந்தியும் வந்து போகிற மாதிரி எல்லாமும் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த கடக்க முடியாததை நீங்கள் எப்படி கடந்தீங்கன்னு கேட்ட உடனே ரொம்ப அழகாக சொன்னீங்க, அத்திரமாவது அஞ்செழுத்துமேன்ற மாதிரி சொல்லி நீங்கள் முடிச்சிட்டீங்க. அது இன்னும் கேட்டுட்ருக்கிற எங்களோட நேயர்கள் அந்த மாதிரி தன்னுடைய மனதை பழக்கப்படுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட கேள்வியும் பதிலும் இந்த நிகழ்ச்சியில். இப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்கலான்னு இருக்கேன்னா, ஐயாவுக்கு கோபம் வருமா?
0: ஐயாவுக்கு ஐயாவுக்கும் கோபம் வரும். காரணம், உண்மையாக இருக்க வேண்டும் என்று எண்பவர்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே ஒரு நேர்மாறான உலகம் அந்த கலியுகம். இந்த கலியுகம் நேர்மாறானது, எது எது நடக்கக்கூடாதோ அதில் நடக்கும். நாம் இந்த உலகியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது கண்டும் காணாமல் போய் விடுவது நல்லது. கோபம் வரத்தான் செய்யும். எது நாம் விருப்பம் இல்லையோ அது. ஒரு பாடலே சொல்லுவார் திரு நாரையூர் என்ற பாடலே, தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து வருதி குழந்தை.

0: உடலில் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும். முன்னம் ஒரு காலம் மூன்று புறம் விந்து மங்கச் சரம் ஒன்றித்த அவுணர் சினம் ஒரு காலடித்த சிவனமேய செல்வத்திருநாரையூர் கைதொடவை. ஒவ்வொரு சாமிகிட்டையும் ஒவ்வொரு பரிபக்குவங்கள் உண்டு. எல்லா ஊர்லேயும் சிவன் தானே இருக்கின்றார். இந்த சாமிகிட்ட என்ன கிடைக்கும், அந்த சாமிகிட்ட என்ன கிடைக்குன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ப தகுதிகள் உண்டு. திருநெல்வேலிக்கு போனேன், நல்லைய பெரு காந்திமதியை வழிபட்டேன், நல்ல விபூதி பிரசாதம் இருக்குன்னு என்னுடைய மனைவி வீட்டை கொண்டு வந்து கொடுத்தார். கையை வீசிட்டு போயிட்டு வந்துட்டார் திருநெல்வேலிக்கு. எதை வாங்க வேண்டுமோ அதை விட்டு விட்டு அல்வாதான் அவர்களுக்கு.
1: இந்த விபூதி எங்க ஊர்லயும் கிடைக்குமே, அல்வா கிடைக்காது எங்க ஊர்ல
0: அப்படின்ற ஒரு சிலையடையாக சொல்லுவது உண்டு. உண்மையாக நடப்பவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். நான் சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பையன் ரேடியோவை சத்தமாக வேற ஏதோ சினிமா பாடல்களை போட்டுக் கொண்டிருக்கின்றான். நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒதுங்கிக் கொள்வது நல்லது. எனக்கு தனிமையாக எங்கே இடம் கேட்கின்றதோ, அவுணர்களுக்கே சினத்தை அழித்த சிவன், அவங்களுக்கும் கோபம் வரும். முனிவர்களுக்கு ரொம்ப கோபம் வரும், அதனால சாபம் விட்டு விடுவார்கள். அப்பொழுது என்ன பண்ணணும், நம்முடைய அலுவலர்கள் பாடலை பாட வேண்டும். அதுக்கு திருவாசகம் முழுதும் ஒற்றுமையாக இருக்கும்.
1: அப்போ கோபம் வந்து தவிர்க்க கூடியதா தணிக்க கூடியதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நான் அடுத்து தொடர்ந்து வச்சிருந்தேன். ஏன்னா நீங்க திருத்தணிகை வேற இல்லையா, தவிர்ப்பதா தணிப்பதா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப அழகா அதை தவிர்க்கவும் செய்யலாம், அதை தணிக்கிறதுக்கு நமக்கு வந்து திருமுறைகளும் திருவாசகமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க.
0: நிச்சயமா,
1: அது உங்களுடைய வாழ்வியல, நீங்க அதைத்தான் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா?
0: நிச்சயமா, நான் மட்டும் இல்ல, உலகியல்ல உண்மையை விரும்புவர்கள் எல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட ஆலயத்தை தேடி சென்று விடுவார். அங்கே போய் இந்த ஆலயத்திலே ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணி அமைதியாக இருந்துவிட்டு வந்தால் திரும்ப அந்த மனநிலை மாற்றம்
1: வரும்.
0: அதற்கு நம்முடைய அருளாளர்கள் நிறைய உதவி செய்திருக்கின்றார்கள். மனப்பக்குவத்தை பொறுத்து அருளாளர்களுடைய பாடல்களை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நமக்கு நிறைவே கொடுக்கும்.
1: நல்லதையா, அப்படி நீங்க சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடியது வந்து இந்த இசை மருத்துவம் அப்படின்னு சொல்றது. கோபம் தணிக்கிறது மாதிரியே ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பண்முறையோ இல்ல ஒரு ராகமோ வந்து உபயோகமா இருக்கு, அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா உங்களுடைய பார்வையில எப்படிங்க?
0: நிச்சயமாக இருக்கின்றது. நான் திருமுறையில கூட நான்கு பண்களுக்கு ஒரு ராகம் அமைத்திருக்கின்றார்கள். அந்த பாடலுடைய சொல்லுக்கு ஏற்ப அந்த இசையும் அமைந்திருப்பது சால சிறந்ததாகும். ராகங்களிலே அதட்டி பாடுகின்ற ராகங்கள் உண்டு, தன்மையாக பாடுகின்ற ராகங்களும் உண்டு. சாமிகிட்ட கேட்கின்ற பொழுது எப்படி கேட்க வேண்டும்? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள, இது தன்மையாக பாடக்கூடிய ராகம். இதில் கனமாக பாடக்கூடிய ராகங்கள்லாம் இருக்குது. பித்தாபிரை சூடி சாமியார் எழுந்திரிச்சு உட்கார்ந்து அதட்டுறது மாதிரி இருக்கும். இப்படி அந்த சொல்லுக்கு தகுந்தவும் கேட்பதற்கு ஒரு தன்மை, சொல்லுகின்ற வார்த்தைகளை உரைக்கின்ற பொழுது அதற்குரிய தன்மையோடு அந்த ராகத்தை நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். நிச்சயமாக நீங்க கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக நிறைய ஒன்று இரண்டுல விரிவாக சொல்லிக்கொண்டே போகலாம்.
1: இன்றைய மருத்துவத்துக்கும் அந்த இசைக்கும் அப்ப நிறைய தொடர்புகள் இருக்கு.
0: நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக இருக்கின்றது. மருத்துவ இசையோடு சொல்லும் அமைந்திருக்க வேண்டும். சொல்லும் பொருளுமாக இசையுமாக. மாதுவோர்கோரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற் காடிநாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லா சொல்ல கேட்டு உகந்தவரமை வாதியாவினை. மறுமைக்கும் இம்மைக்கும் மட்டுமில்ல, இந்த உலகத்துக்கு போனாலும் இதனுடைய பலன் நமக்கு அங்கே கிடைக்கும். இம்மைக்கும் மறுமைக்கும் வருத்தம் வந்து அடையாவே என்பது உணர்வு உணர்த்தில் உணர்வேன். அது உணர்த்துவதற்கும் இறைவனுடைய திருவருள் உணர்த்த வேண்டும். உண்மையாகும்.
1: நல்லது, நீங்க பாடி நாங்க நிறைய பாடல்கள் கேட்கிறோம். அதே மாதிரி உங்களை மாதிரி ஓதுவமூர்த்திகளோ மற்ற பாடகர்களோ பாடுறதை வந்து நாங்க கேட்கிறோம். ஆனா உங்களுக்கே உங்களுக்கு யாருடைய பாடலை விரும்பி கேட்கணும்னு தோணும்? ஏதாவது ஒரு தருணத்துல இந்த இடத்துல இவர் பாடினதை கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு மேலெழும்போ இல்லையா? அப்படி யாருடைய பாடல்?
0: நான் யாரை சொல்வது, பெரிய மேதைகள் இருந்த
1: யாரோ ஒருத்தருடைய பாடல் நம்ம மனதை ஆசுவாசப்படுத்தும். ஏதாவது ஒரு சூழல்ல இப்போ இந்த பாடல் கேட்டா நல்லா இருக்கும், இவருடைய இதுல கேட்டா நல்லா இருக்கும் எனக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா?
0: அது நம்முடைய இருக்கின்ற சூழ்நிலையை பொறுத்தது. மகிழ்ச்சியான தருணங்களிலே பாடக்கூடிய பாடல்கள் உண்டு. நம் வருத்தமுற்று இருக்கின்ற பொழுது ஒரு சில ராக பாடல்கள்
1: அது என்ன மாதிரியான
0: இந்த சொல்லோடு அமைந்திருக்க வேண்டும். பாடலுக்குரிய தன்மை அதுதான். நாம் இருக்கின்ற நிலைமையை உணர்த்தக்கூடிய வகையிலே அந்த பாடலும் இருக்க வேண்டும், பாடலுக்கு அமைந்திருக்கின்ற இசையும் இருந்திருக்க வேண்டும். அப்படி பல பேர் பாடகை எதை சொல்லுவது, எதை விடுவது,
1: திருமுறைகளை தாண்டி

0: வேற பாடல்களோட நீங்க பயணப்படுறது உண்டா?
1: இல்லை, நான் திருமுறையை விட
0: இல்லை
1: வேற எங்கே செல்வதில்லை. தமிழிலே பல வகையான தமிழ், பச்சை தமிழ், கொச்சை தமிழ், இச்சை தமிழ்லாம் இருக்கின்றது. அதிலேயே தெய்வீகமான சொற்களை வைத்து பாடக்கூடிய பாடல்கள் எனக்கு சீர்காழி கோவிந்தராஜனுடைய டிஎம்எஸ் பாடல்கள் ரொம்ப இளமை.
0: அந்த மாதிரி தான் நான் கேட்கிறேன்.
1: எனக்கு அந்த உன்னுடைய வேலுன்றே உறுதுணையாய் வருகிறது என்ற பாடல் மிகவும் விரும்பி பாடுவேன். என்னுடைய ஆட்டமெல்லாம் நீ அமைத்த மேடையிலே, இசையும் பாடலும் பொருந்து பாடுகின்ற பொழுது தெய்வீக பாடல் தான், தெய்வீகத்தன்மை பொருந்திய சொல்லாக அமைந்திருக்க வேண்டும். இந்த சொல்லி சுத்தமாக பாட வேண்டும். அப்படி பாடுகின்ற போது நம்மளையும் அறியாமல் அதில் ஈடுபாடு ஏற்படுவது
0: நல்லது. நல்லது, ஏன்னா நீங்க ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாடகராக இருக்கும் பட்சத்தில் யாருடைய பாடல் உங்க மனசையும் கொஞ்சம் ஆட்டி பார்த்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்றதுக்காக.
1: அதிலே என்னுடைய இளமை காலத்திலே மிகுதியாக பாடுகிறார்கள் சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம் சவுந்தரராஜன். இது எனக்கு அந்த முதல்ல தோன்றிய பாடல் சிந்தனை செய்யமே என்ற பாடல். அது உங்களுக்கு
0: இந்த பாடலும் இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த உன்னுடைய வேலோன்ற அதுலயும் இருக்கக்கூடிய அந்த வரிகளும் அதோடு இயைந்து வரக்கூடிய இசையும்
1: சொற்கள்
0: உண்மையில என்னவோ பண்ணும்
1: உண்மை
0: மகிழ்ச்சி.

0: உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு இருக்கா? ஏதாவது ஒரு நாள், கிட்டத்தட்ட இந்த 70-75 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் இந்த நாளை மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி?
1: நான் குன்றக்குடியிலே பணி செய்கின்ற பொழுது என்னுடன் பணி செய்த ஒரு பணியாள், இங்கே உள்ளவர் ஆரியனத்தில் உள்ள சில பொருட்களை எடுத்து சென்று விட்டார். எனக்கு ஒரு 3 நாட்கள்

0: காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்.
1: என்னுடன்
0: பணி செய்வார், ஆதீனத்தில் பணி செய்தவர்.
1: சரி,
0: ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவருடன் நான் பழகி கொண்டிருந்தேன். என்னிடத்தில் இருந்து புதிதாக ஒரு பெட்டியை வாங்கி சென்று விட்டார். இதை வைத்து மோப்பம் வைத்து அந்த நாய் என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டது. ஒரு 3 நாட்கள் எனக்கு பெரிய சோதனை. என்னுடைய இளவல் சின்ன பிள்ளைகள், அது பொருள் கிடைத்து விட்டது. அவரும் வயது குறைவானவர். அதன் காரணத்திலே காவல்துறையினர் அவரிடம் இந்த ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவார். அதை கேட்கின்ற பொழுது நான் எடுத்தது உண்மை, அவருக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். அது எனக்கு என்ன காரணம் இல்லை, அங்கே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஒரு மலையாளத்துக்காரர் காரைக்குடியிலே, இங்கே உள்ள போலீஸாரை என்னை அந்த பையனோட தொடர்பு கூட அவர் இவரை அடித்து உதைத்தால் உண்மையை சொல்லிவிடுவார் என்று பயமுறுத்துகிறார்கள். அவருக்கு மேலதிகாரி இருந்தவர் இந்த தரிசனத்துக்கு வருவார் குன்றக்குடிக்கு. அப்படி வருகின்ற போது ஒரு பாடலி பாடச் சொல்லி கொஞ்சம் பணமும் கொடுத்து விட்டு போவார். அந்த தொடர்பின் காரணமாக அந்த காவல் நிலையத்தினருக்கு சென்று உத்தரவு போட்டு விட்டார். இந்த பையன் சுவாமியை பற்றி பாடுகின்றவர், எந்த தொந்தரவு வந்தால் உங்களை உடனடியாக உங்களது மேலே நான் நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று சொல்லி என்னை காப்பாற்றி விட்டார். ரெண்டு விதத்திலும் இவரும் காப்பாற்றினார். பொருளை எடுத்து சென்றவர்களும் அவருக்கு தெரியாது என்று தெரியும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் அதில் பாதிக்கப்பட்டிருப்பேன். குண்டக்குடி முருகப்பெருமான் என்னை நிச்சயமா அது என்றென்று என்னுடைய வாழ்க்கையில மறக்க
1: முடியாத ஒரு நாள். இங்க நீங்க இந்த தருணத்துல நீங்க அதை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்ன மாதிரிதான், அனைத்தையும் கடந்தவர் எல்லாத்தையும் எழுதுல கடந்துட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு இது கிடையாது. இப்படிப்பட்டவங்களுக்கும் ஆள் மனதுக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு.
0: நிச்சயமாக அப்பொழுது என்னுடைய உணர்த்துவான் நம்முடைய இணைப்பின் காரணமாக ஒரு பாடல் உண்டு, உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். விரக்தி வந்து விட்டால் வேற விதமாக மாறிவிடும். இந்த விரக்தி வரக்கூடாது, அது காப்பாற்றக்கூடியவன் இறைவன் நமக்கு உணர்த்துவான். நிச்சயமாக நல்வினை பயன் காரணமாக
1: அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்த
0: இறைவன் சேர,
1: அந்த நீந்திரதுக்கு அந்த இறைவன் இது
0: அவன் அருளாலே
1: அவன் தாழ் வணங்கி. இப்ப கிட்டத்தட்ட இந்த நம்ம எனக்குள்ளா நிகழ்ச்சி வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கும். நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் எங்க, யார்?
0: எங்களெல்லாம் பெற்றெடுத்து தாய் தந்தையர் இருந்தாலும் உணவும் தந்து உடையும் தந்து உணர்வும் தந்து எங்களை உணர்த்திய தருமபுர ஆதீனத்திற்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். எனக்கு தெரிந்து என்னுடன் பயின்றவர்கள் ஒரு 20 நபர்கள் இன்றளவும் அதனை காப்பாற்றி வருகின்றார்கள். என்னுடைய தாய் வீடாக ஞானப்பண்ணையை நான் நினைத்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உரித்தாக்குகிறேன்.
1: மிக்க நன்றி. அந்த ஞானப்பண்ணை அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு. அது அங்க தர்மியாதீனத்திலிருந்து வெளிவந்த அத்தனை பேருடைய
0: ஞான சம்பந்தம்,
1: அந்த திருவாய் மலர்ந்து அருளக்கூடிய ஒரு வார்த்தை அது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா திருச்சிற்றம்பலம் சொல்லி தொடங்கி திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்கிறது வந்து மரபு இல்லையா? உங்களுடைய இந்த நேர்காணலையும் அந்த திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு ஆழ்ந்த ஒரு பொருள் அமைவு உண்டு. அதை எங்க நேயர்களுக்கு சொல்லி நீங்க நிறைவு பண்ணலாம் நான் விரும்புறேன்.
0: இன்று எல்லா ஆலயத்திலும் ஓதுவார்கள் பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் பன்னிரு திருமுறை பாடல்களை பாடுவார்கள். திருநெல்வேலி செய்வர் உத்தண்டராமன் என்ற ஒரு அறநிலையத்துறை ஆணையர் தொண்டை இழுப்பிலே கட்டிக்கொண்டு நீந்தி சென்று தண்ணியிலே ஆலயங்களை வழிபட்டு அந்தந்த ஆலயங்களுக்கு கல்வெட்டுகளை திறந்து வைத்த பெருமை, எல்லா ஆலயங்களுக்கும் ஓதுவார்கள் இருக்க வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு அவர்கள் செய்தார்கள். அது ஒரு விதத்திலே நன்மையாக இருந்தது. திருவாரூருக்கு சென்றார். அந்த ஆலயத்திலே ஓதுவார் பாடுகின்ற பொழுது இன்றளவும் 12 திருமுறை பாடி வழிபாடு அந்தி காப்பிலே செய்கின்ற முறை திருவாரூரிலே உண்டு. திருச்சிற்றம்பலம் சொல்லாமலே அவர் பாட ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஓதுவமூர்த்திகள், என்ன திருச்சிற்றம்பலம் சொல்லாமல்? அப்போ எல்லாம் அதிகாரிகளை கண்டா கொஞ்சம் நடுக்கம் வரும் எல்லோருக்கும். போலீஸ்காரர் கண்டே பயந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ அவன் தோல் தோளாக இருக்கின்றார்கள். கொஞ்சம் அவர் யோசித்தார். குருக்கள் என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வடமொழி பயின்றேன். நிர்வாக அதிகாரி ஈஓ, அந்த நான் நேற்று தானே அந்த கோயிலில் வந்து நான் ஒப்புக்கொண்டேன், எனக்கு அது தெரியவில்லைன்னு. அப்புறம் ஓதவரையை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் என்ன காரணம், ஏன் பயப்படுகிறீர்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். திரு தில்லை அம்பரப்பெருமான் சிதம்பரத்துக்கு வருவதற்கு முன்பாக தோன்றிய கோயில் திருவாரூர் திருமூலட்டானம். ஆரூருக்கு முன்னோ பின்னோ என்று ஒரு பதிகமே பாடியிருக்கின்றார் நாவுக்கரசு பெருமான். ஆகவே எல்லா ஆலயத்திற்கும் முற்பட்ட காலமாக ஏற்பட்ட திருக்கோயில் திருமூலட்டநாதர் திரு ஆரூர் என்பதுதான் அதனுடைய வழக்கில் இருந்தால். அதனாலே அந்த ராஜா அங்கு வந்த பிறகு நடராஜா ஒரு காலத்திலே ஆதிரை திருநாள் திருவாரூரில் தான் சிறப்பாக நடந்திருக்கின்றது. ஒரு ஊருக்கு 2 ராஜாக்கள் இருக்கக்கூடாது. தியாகராஜா அங்கு வந்த பிறகு நடராஜா சிதம்

0: சிதம்பரத்திற்கு எல்லா ஊரில் இருக்கின்ற ஆலயங்களில் இயற்கை இறைவன் எல்லாம் சிதம்பரத்திலே வந்து ஒடுக்கமாவதாக அர்த்தசாமம் என்றாலும் 10 மணிக்கு மேல் அர்த்தசாம பூசை நடக்கின்ற ஒரு ஆலயம் இருக்குமே ஆனால் அது சிதம்பரம் ஒன்றுதான். ஆகவே திருமூலட்டநாதர் தில்லைக்கு முன்னாடியே இருந்த ஆலயமானாலே அங்கே திருச்சிதம்பரம் சொல்வது வழக்கில் இல்லை. ஆகவே அவருக்கு உடனடியாக ஓதுவார்க்கு 10 என்று சம்பள உயர்வை கொடுத்தார்கள். ஐயா 10 என்று நினைக்காதீர்கள், 10
1: என்று
0: ஒரு வார்த்தை சொல்லி மகிழ்வித்தார்கள். அது இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருவது மகிழ்ச்சிக்குரியது.
1: நல்ல ஒரு தகவலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். இந்த நிகழ்ச்சி வந்து எனக்குள் நான் அப்படின்னு சொன்னோம். ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்போல்லாம் இந்த எனக்குள் நான் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் உள்ளார்ந்து தேடி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா எங்க கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்காக இந்த ஒரு கேள்வி, ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஏதோ பொழுது விடியுது அடையுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே போறோம். ஆனா நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும். தேடி கண்டுகொண்டேன் அப்படின்ற மாதிரி தான், நம்மளை தேடும் போதுதான் நாம யாருன்றது நமக்கு தெரியும். உங்களுடைய கருத்தோட்டத்துல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதோட நிறைவு செய்யலாம்.
0: உண்மையை சொல்ல வேண்டுமேயானால் வானொலிக்குத்தான் அந்த சிறப்பு உண்டு. நாங்கள் கச்சேரி பாடுவோம், வீட்டில் மைக் சுட்டு வைப்பார்கள், கோயில்களில் பாடிவிட்டு வந்து விடுவோம். உலகமெல்லாம் கேட்கின்ற ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தது வானொலி நிலையம் தான். இப்பொழுதெல்லாம் வானொலி என்ற ஒரு புத்தகம் வந்த காலம், எந்தெந்த நேரத்திலே என்னென்ன பாடுகின்றார்கள் காண்கின்ற பொழுது அந்த தேதியை குறிப்பிட்டு எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் கேட்டு அங்கிருந்து எங்களுக்கு வாழ்த்து வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு வானொலி நிலையம் நிச்சயமாக 60% எங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையானது என்பதை உண்மையை சொல்லுகின்றேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. இந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுடைய தொடக்கத்துல சொன்ன மாதிரிதான் வானொலி நிலைய கலைஞரா வந்து போயிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு வந்து ஒரு பத்மஸ்ரீ விருதோட எங்க நிலையத்திற்கு வந்து இத்தனை நேரம் உங்களுடைய மனப்பகிர்வை எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க. மேலும் மேலும் பொதுவா விருதுகள் அப்படின்றது வந்து நம்மை தாங்கக்கூடிய விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விருதுக்கு நம்மளுடைய வித்து என்ன, நாம எதை விதைத்திருக்கிறோம், நமக்கு அந்த விருது கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தன்மையை நமக்கு நாமே ஆராய்ந்து பார்த்து மேலும் மேலும் இது போன்ற பல விருதுகளும் எங்களை திருமுறை இசையால் தனிப்பட்ட அந்த தமிழ் இசை பண்ணிசையால இன்னும் பல 100 ஆண்டு காலம் எங்களது செவிகளுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுப்பதற்காகவே அந்த ஆண்டவன் உங்களுக்கு நீள் ஆயுளும் நிறை செல்வமும் நிறை புகழும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி விண்ணப்பித்து இந்த நிகழ்ச்சியை இனி நிறைவு செய்கிறோம் ஐயா.
0: நன்றி அம்மா. பழைய காலத்து நினைவுகளை நினைவுபடுத்தியதற்கு நானும் நிச்சயமாக உரிமையுடையவனாக இருக்கின்றேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. இணைந்திருங்கள் இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 9 மணி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சேந்த நமுதனும் பூங்குழலியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது வானதி மீது பூங்குழலி தன் மனதில் இருந்த காழ்ப்பை வெறுப்பை அவள் உமிழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்கே யாருக்கு வேணும்? அவளை வைத்துக் கொள்ளட்டும் மமுதா. இளவரசரை படகில் ஏற்றிக்கொண்டு திரும்ப புத்தவிகாரத்துக்கு போக வேண்டுமிருந்தால் நீ மட்டும் படகை செலுத்திக் கொண்டு போ. நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன்.
1: ஒரு நாளும் நீ அப்படி செய்ய மாட்டாய் பூங்குழலி. இளவரசர் என்ன குற்றம் செய்தார்? அவர் ஏறியுள்ள படகை நீ கவிழ்ப்பதற்கு?
0: அமுதா, எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை. என் அத்தைக்கு இவர் தந்தை செய்த துரோகத்தை நினைத்து படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். நீயே படகை எடுத்துக்கொண்டு போ.
1: அப்படியே ஆகட்டும். நானே இளவரசரை கொண்டு போய் விட்டுவிடுகிறேன். நீ என்ன செய்வாய்?
0: நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன்.
1: இவ்விதம் கூறிக்கொண்டே பூங்குழலி குனிந்து கால்வாயின் கரையில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள். அந்த சமயம் கால்வாயின் கரையில் இருந்த அடர்த்தியான தென்னந்தோப்புக்குள்ளிருந்து கம்பீரமான ராஜ ரிஷபம் ஒன்று வெளியேறி வந்தது. அதை பார்த்த பூங்குழலி தன் கோபத்தை அந்த காளையின் மேல் காட்ட எண்ணி கூழாங்கல்லை அதன் பேரில் விட்டெறிந்தாள். அந்த கூழாங்கல் ரிஷபராஜனின் மண்டை மீது விழுந்தது. காளை ஒரு தடவை உடம்பை சிலிர்த்து கொண்டது. கல்வந்த திசையை உற்று பார்த்தது.
0: ஐயோ பூங்குழலி, இது என்ன காரியம்? மாட்டின் மீது கல்லை விட்டெறியலாமா என்றான் அமுதன்.
1: எரிந்தால் என்ன? வாயில்லாத ஜீவனாயிற்றே. அதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் தெரியாதே.
0: என் குலத்தில் வாயில்லாத பேச முடியாத பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய மனத்தை புண்படுத்தியவர்களை என்ன செய்வது? அவள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாமையினால்தானே அவளை அரசகுமாரன் ஒருவன் வஞ்சித்து அவளுடைய வாழ்க்கையை பாழாக்கினான்.
1: உன் அத்தைக்கு யாரோ செய்த அநீதிக்கு இந்த மாடு என்ன செய்யும்?
0: இந்த மாடு அப்படியொன்றும் நிராதரவான பிராணி அல்ல. இதற்கு கூறிய கொம்புகள் இருக்கின்றன. தன்னை தாக்க வருபவர்களை இது முட்டித்தள்ளலாம். காது கேளாத பேச முடியாத உலகமறியாத ஏழை பெண்ணால் என்ன செய்ய முடியும்?
1: என்னிடம் அப்படி ஒரு ராஜகுமாரன் நடந்து கொண்டால் நான் அவனை லேசில் விடமாட்டேன்.
0: லேசில் விடமாட்டாய்.
1: காளை மாட்டின் மேல் கல்லை எடுத்தறிவாய். அதுவும் கால்வாயில் படகில் இருந்து கொண்டு மாடு உன்கிட்டே வந்து முட்ட முடியாதல்லவா?
0: என்னை முட்ட முடியாவிட்டால் வேறு யாரையாவது அந்த காளை முட்டித்தள்ளட்டுமே.
1: உனக்கு யார் மேலோ உள்ள கோபத்தை இந்த காளையின் பேரில் காட்டியது போலல்லவா?
0: இவர்களுடைய சம்பாஷணையை என்னவோ அந்த ரிஷபத்தினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பூங்குழலி கூறியது போலவே கிட்டத்தட்ட அது செய்துவிட்டது. கால்வாயில் இறங்கி படகிலிருந்து பூங்குழலியின் மீது அது தன் கோபத்தை காட்ட முடியவில்லை. திரும்பி துள்ளி குதித்து கொண்டு சென்றது. அந்த சமயம் வானதி தென்னந்தோப்பின் மறுபுறத்தில் இருந்த பல்லக்கை நோக்கி தனியாக போய்க் கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளம் குதூகலத்தினால் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. எதிரில் துள்ளி குதித்து வந்த அந்த ரிஷபராஜனை பார்த்ததும் முதலில் அவள் குதூகலம் அதிகமாயிற்று. ஆனால் ரிஷபராஜன் தலையை குனிந்து கொண்டு கொம்பை நீட்டிக்கொண்டு வாளை தூக்கிக் கொண்டு தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டதும் பயந்து போனாள். கால்வாய் கரையை நோக்கி திரும்பி ஓடி வருவதைத் தவிர வேறு வழியில்லை. நந்தி மண்டபத்துக்கு வெகு சமீபத்தில் கால்வாய் கரையை அவள் அடைந்து விட்டாள். அப்புறம் மேலே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் கரையிலிருந்து கால்வாய் ஒரே கிடுகிடு பள்ளமாயிருந்தது. கரையோரமாக நந்தி மண்டபத்துக்கு வரலாம் என்று திரும்பினாள். அந்த சமயம் ரிஷபம் அவளுக்கு வெகு சமீபத்தில் வந்திருந்தது. பின்புறமாக நகர்ந்து கால்வாயில் விழுவதைத் தவிர வேறு மார்க்கம் ஒன்றுமில்லை. அப்போதுதான் ஐயோ ஐயோ அக்கா அக்கா என்று அவள் கத்தினாள். வானதியின் இந்த அபயக்குரல் பொன்னியின் செல்வன் குந்தவை இவர்களின் காதுகளில் வந்து விழுந்தது. வானதியின் அபயக்குரல் வந்த திசையை பொன்னியின் செல்வனும் குந்தவையும் திடுக்கிட்டு நோக்கினார்கள். அவர்கள் இருந்த நந்தி மண்டபத்துக்கு சற்று தூரத்தில் கால்வாயின் உயரமான கரையில் வானதி தோன்றினாள். கால்வாயின் பக்கம் அவள் முதுகு இருந்தது. அவள் தனக்கு எதிரே ஒரு பயங்கரமான பொருளை பார்ப்பவள் போல காணப்பட்டாள். அவளை அவ்விதம் பயங்கரப்படுத்தியது என்னவென்பது மறுகணமே தெரிந்துவிட்டது.
2: அம்மா
0: என்ற கம்பீரமான குரல் கொடுத்து கொண்டு அவளுக்கு எதிரில் ரிஷபராஜன் தோன்றினான். இன்னும் ஒரு அடி வானதி பின்னால் எடுத்து வைத்தால் அவள் கால்வாயில் விழ வேண்டியதுதான். பின்னால் நகருவதைத் தவிர அவள்

0: அதற்கு வேறு வழியும் இல்லை. இதையெல்லாம் அருள்மொழிவர்மன் பார்த்த தட்சணமே அறிந்து கொண்டான். உடனே நந்தி மண்டபத்தின் படிக்கட்டிலிருந்து கால்வாயில் குதித்து மின்னலைப் போல பாய்ந்து ஓடினான். வானதி கால்வாயின் கரையிலிருந்து விழுவதற்கும் அருள்மொழிவர்மன் கீழே ஓடிப்போய் சேர்வதற்கும் சரியாக இருந்தது. கால்வாயின் தண்ணீரில் வானதி தலை குப்புற விழுந்து விடாமல் இரு கரங்களாலும் அவளை தாங்கி பிடித்துக் கொண்டான். வானதிக்கு நேருவதற்கு இருந்த அபாயத்தை அறிந்து ஒரு கணம் குந்தவை உள்ளம் பதைத்து துடிதுடித்தாள். மறுகணம் அருள்மொழிவர்மன் அவளை தாங்கிக் கொண்டதை பார்த்து மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்ந்தாள். வேலும் வாளும் வீசி வஜ்ராயுதம் போல வலுப்பெற்றிருந்த கைகளில் துவண்ட கொடியைப் போல கிடந்த வானதியை தூக்கிக் கொண்டு அருள்மொழிவர்மன் குந்தவையின் அருகில் வந்தான். அக்கா, இதோ உன் தோழியை வாங்கிக் கொள். கொடும்பாளூர் வீரவேளிர் குலத்தில் பிறந்த இந்த பெண் எப்படித்தான் பிறந்தாளோ தெரியவில்லை என்றான். தம்பி, இது என்ன காரியம் செய்தாய்? கல்யாணமாகாத கன்னிப்பெண்ணை நீ இப்படி கையினால் தொடலாமா என்றாள் குந்தவை. கடவுளே, அது ஒரு குற்றமா? பின்னே இவள் தண்ணீரில் தலைகீழாக விழுந்து மூழ்கியிருக்க வேண்டும் என்கிறாயா? நல்ல வேளை, இவளை நான் தாங்கி பிடித்தது இவளுக்கு தெரியாது. விழும்போதே மூர்ச்சையாகிவிட்டாள். இந்தா பிடித்துக்கொள் என்றான் அருள்மொழிவர்மன். வானதி கலகலவென்று சிரித்தாள். சிரித்து கொண்டே அவன் கரங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கரையில் குதித்தாள். அடி கள்ளி, நீ நல்ல நினைவோடுதான் இருந்தாயா என்றாள் குந்தவை. கண்ணை மூடிக்கொண்டு மூர்ச்சையடைந்தது போல் ஏன் பாசாங்கு செய்தாள் என்று கேள். என்னக்கா என்றான் பொன்னியின் செல்வன். நான் ஒன்றும் பாசாங்கு செய்யவில்லை அக்கா. இவர் என்னை தொட்டதும் எனக்கு கூச்சமாய் போய்விட்டது. வெட்கம் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டேன். அது எனக்கு எப்படி தெரியும்? மூர்ச்சை போட்டு விழுவது உன் தோழிக்கு வழக்கமாயிற்றே என்று பார்த்தேன். இனிமேல் நான் மூர்ச்சை போட்டு விழமாட்டேன். அப்படி விழுந்தாலும் இவர் இருக்கும் இடத்தில் விழமாட்டேன். அக்கா, இன்று இவருக்கு நான் செய்த உதவியை மட்டும் இவர் என்றைக்கும் மறவாமல் இருக்கட்டும் என்றாள் வானதி. என்னென்ன, இவள் எனக்கு உதவி செய்தாளா? அழகாயிருக்கிறதே என்றான் அருள்மொழிவர்மன். குந்தவையும் சிறிது திகைப்புடன் வானதியை நோக்கி, ஏய், என்னடி சொல்லுகிறாய்? என் தம்பி உனக்கு செய்த உதவியே என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாயா என்றாள். இல்லவே இல்லை அக்கா, நான் தான் உங்கள் தம்பிக்கு பெரிய உதவி செய்தேன். இவர் அதற்காக என்னிடம் என்றைக்கும் நன்றி செலுத்தியே தீர வேண்டும். நான் இவளை கால்வாயில் விழாமல் காப்பாற்றியதற்காக இவளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அப்படியா? உன் தோழிக்கு ஏதாவது சித்தக்கோளாறு உண்டாக்கா என்றான் பொன்னியின் செல்வன். என் சித்தம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. இவருக்குத்தான் மனம் குழம்பி இருக்கிறது. புரியும்படி சொல்லுகிறேன். இவர் சிறுவயதில் ஒரு சமயம் காவேரியில் விழுந்தார் என்றும் ஒரு பெண் இவரை எடுத்து காப்பாற்றினாள் என்றும் சொன்னீர்கள். மறுபடி இவர் கடலில் விழுந்து தத்தளித்தார். அங்கேயும் ஒரு ஓடக்கார பெண் வந்து இவரை காப்பாற்றினாள். இப்படி பெண்களால் காப்பாற்றப்படுவதே இவருக்கு வழக்கமாய் போய்விட்டது. அந்த அபகீர்த்தி மறைவதற்கு நான் இவருக்கு உதவி செய்தேன். கால்வாயில் விழப்போன ஒரு பெண்ணை இவர் தடுத்து காப்பாற்றினார் என்ற புகழை அளித்தேன் அல்லவா? அதற்காக இவர் என்னிடம் நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்விதம் கூறிவிட்டு வானதி சிரித்தாள். அதை கேட்ட குந்தவையும் சிரித்தாள். பொன்னியின் செல்வனும் சிரிப்பை அடக்க பார்த்து முடியாமல் குபீர் என்று வாய்விட்டுச் சிரித்தான். அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து சிரித்த சிரிப்பின் ஒலி நந்தி மண்டபத்தை கடந்து வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்தது. படகில் இருந்தவர்களின் காதிலும் அந்த சிரிப்பின் ஒலி கேட்டது. அமுதா, அந்த மூன்று பைத்தியங்களும் சிரிப்பதை கேட்டாயா என்று சொல்லிவிட்டு பூங்குழலியும் சிரித்தாள். அமுதனும் அவளுடன் கூடச் சிரித்தான். தென்னந்தோப்பில் வாசம் செய்த பட்சிகள் கிளுகிளு கிளுகிளு என்று ஒலி செய்து சிரித்தன. இத்தனை நேரமும் கால்வாயின் கரை மீது கம்பீரமாய் நின்ற காளையும் ஒரு ஹூங்காரம் செய்து சிரித்துவிட்டு சென்றது. கடல் அலைகள் கம்பீரமாய்ச் சிரித்தன. கடலிலிருந்து வந்த குளிர்ந்த காற்றும் மிருதுவான குரலில் சிரித்து மகிழ்ந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: படகு நந்தி மண்டபத்தை நெருங்க நெருங்க அங்கிருந்த குந்தவையையும் வானதியையும் பார்த்தப்பறம் இளவரசருக்கு வேறு எதிலையும் பார்வையும் செல்லல, கவனமும் செல்லல. இதில இருந்து பூங்குழியின் பேச்சில் தீப்பொறிகள் பறந்ததை கேட்டுக்கிட்டு வந்தோம். இளவரசரை படகில் ஏற்றி கொண்டு திரும்ப புத்த விகாரத்துக்கு போக வேண்டுமாயிருந்தால் நீ மட்டும் படகை செலுத்தி

0: கொண்டிருப்போம். நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். இப்படி ஆவேசத்துடன் சொன்ன அத்தானிடம் மாமன் மகளின் சித்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்படியே ஆகட்டும், நானே இளவரசரை கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறேன், நீ என்ன செய்வாய்? இந்த வெறித்தனத்துக்கான முக்கிய காரணம் அடித்தளம் அவனுக்கு தெரியுமே. எதிர்பார்த்த விஷயம் வெளியே வருது. நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன். என்ன நடந்துச்சு? குரோதத்தில் எரிஞ்ச கூழாங்கல் எப்படியோ எல்லாரையும் சிரிக்க வச்சிடுச்சு. சீமாட்டி, ஸ்ரீ என்றால் செல்வம், மதிப்பு, இப்படி பொருள். ஸ்ரீமதி பெண்பால் வெகுதி பெற்று மதிப்பு மிக்க பெண்ணை குறிப்பது. ஆண்பால் வெகுதி பெற்ற ஸ்ரீமான் மதிப்பு மிக்க ஆணை குறிக்கும். ஸ்ரீ தமிழிலே சி ஆகும். இதன்படி ஸ்ரீமான் சீமான் ஆகுது. சீமதி மாற்றம் பெற்று சீமாட்டி ஆயிட்டது. கால்வாயில மூழ்கி போயிடாம வானதிய அருள்மொழிவர்மர் தாங்கி பிடிச்சத குற்றஞ்சாற்ற மாதிரி குந்தவை பேசினா அல்லவா? கன்னி பெண்ணை கையால் தொடலாமா? இதுக்கு அவர் சொன்ன பதிலையும் கேட்டோம். ஆமா, இக்கட்டான நிலைகள்ல உயிரை பாதுகாக்க பொது கட்டுப்பாடுகளிலிருந்து விலகி மாற்று வழியை கடைபிடிப்பது கடமை. இத ஆபத் தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் போவதற்காக ஏற்பாடு பண்ணியிருந்த யானை வானதிய தன் துதிக்கையால தூக்கி சுழற்றின போது நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதியை அடிக்கடி நினைவிழக்கும் வழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறாள் அல்லவா? இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனெனில் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. இப்படி ஆசிரியர் உறுதி அளித்தது நினைவிருக்கும். இந்த தடவை மூர்ச்சி அடையல, அப்படி பாசாங்கும் செய்யல, கூச்சம் மேலிட கண்களை மூடிக்கிட்டதா சொன்னான். அத்தோட பெண்களால காப்பாற்றப்படுபவர் என்கிற கெட்ட பேரை போக்க ஒரு பெண்ணை தடுத்து காப்பாற்றினாருங்கிற புகழை அளித்ததா சொல்லி நகைச்சுவை ஆற்றலை வெளிப்படுத்துறார்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லிதான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திட்டிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

15 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி ஏன் இனியப்போ நிலாவே. நிகழ்ச்சியில வரப்போற முதல் பாட்டு உனக்காக தான் நான் பிறந்திருக்கேன், இந்த ஜென்மமே உனக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல? ஸோ நீ என்னை மறந்துடுவியா, நான் மறந்துடுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு பாட்டு முழுக்க ஒரு கான்வர்சேஷனாகவே அவ்வளோ மேஜிக்கலாக இருக்கும். எஸ் தளபதி மூவியில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, எஸ்பிபி அண்ட் ஜானகி இளையராஜா இவங்க மூணு பேரோட காம்பினேஷன் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை இந்த மூமெண்ட்டில் ஃபீல் பண்ணலாம்.

வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உலகம் ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிர்க்குது. ஆழம் விழுது எவ்வளோ பெருசாக இருக்கும், நிறைய விழுதுகளாக இருக்கும்ல ஆலமரம் முழுக்க, அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசைகள் வருது. அலையும் அலை போல அழகெல்லாம் கோலம் போடுதே அப்படின்னா ஆண் பெண்ணு மாறி மாறி பாடுற இந்த லிரிக்ஸ் இருக்கக்கூடிய பாட்டு தான் இனிய என் இனிய பொன்னிலாவையில் நம்ம கேட்க போகிறோம். எஸ் சம் சேம் மேஜிக் தான் இப்போயும் நடக்க போகுது. இளையராஜாவோட வாய்ஸ் அண்ட் மியூசிக்கில் ஜானகிம்மா சேர்ந்து பாடின அந்த பாட்டு தான் இப்போ நம்ம என் இனிய பொன்னிலாவையில் கேட்க போகிறோம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
1: Don. Don.

0: கிட்ட சொல்லி வச்சு நம்ம சேர்ந்துருக்கோம். பூமி இருக்கிற காலம் வரைக்கும் நம்மளோட இந்த அன்பு கதை தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களோட காதல் மேலே அவங்க அதி தீவிரமான நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்றத இந்த லிரிக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. எஸ் நம்ம கேட்க போகிற பாட்டு ஹெச்பிபி அண்ட் ஜானகியோட வாய்ஸில் சாமி கிட்ட சொல்லி வச்ச சாங் தான் இப்போ கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லிடலாம். ஆனால் சொல்கிறவங்களுக்கு அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நைட் டைமில் தான் நமக்கு எல்லா விஷயமும் ஒன் பை ஒன் ஞாபகத்துக்கு வரும். அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா?

வாய்ஸ். ஜானகிமே அவட வாய்ஸ் எத்தனை வாட்டி கேட்டாலும் அப்படியே உருக்கி போய் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு பெக்கோலியரான வாய்ஸு. ஸோ இப்போ ஊரு சனம் சாங் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள்.

ஒரு நிமிஷத்துக்கு கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. என் இனிய பொன்னிலாவே சுபாஷினி கூட மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்றை நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லதான் நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் பாஷை இல்லை. உமேல வச்சிருக்க அந்த அன்பை, அந்த காதலை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ எனக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்ட அப்படின்றத இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஜானகிமாவோட வாய்ஸில் கேட்கலாமா?

எப்படி நைட்டில் மூனுக்கு ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி சன்னுக்குமே ஒரு பவர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். புத்தம்புது காலை அந்த சாங்கை எத்தனை பேர் எத்தனை விதமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. பட் எப்போவுமே என்னோடய ஃபேவரட் ஜானகிமாவோட வாய்ஸில் வந்த அலைகள் ஒய்வத்தில்லை படத்தில் வந்த அந்த சாங் தான். என்ன தான் ரீமேக் பண்ணாலும் த ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த பாட்டோட ஒவ்வொரு லிரிக்லையுமே அந்த ஃபீலை பயங்கரமாக கடத்தியிருப்பாங்க ஜானகிமா. கேட்கலாமா?

102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. என் இனிய பொன் நிலாவே, அன்னைக்கு வாய்ஸ்ல வந்து சாங்ஸ் எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு எஸ் கமலஹாசன் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்துனா பாடின ஒரு பாட்டு. நிறைய பாட்டு நமக்கு அது மாதிரி தெரியும். ஸோ அதில் வந்து ஐகானிக் சாங்ஸாக ரெண்டு சாங்கை சொல்லலாம். தேவர் மகனில் இஞ்சியோட பழகா வெறும் காற்று தாங்க வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த விதம் ரொம்ப அழகாக இருக்கும். எஸ் நினைவு ஒரு பறவையில் கூட லைன்ஸ் எல்லாம் வேறு லெவல் ஃபீலில் இருக்கும். அவங்களோட அந்த குழந்தைத்தனமான அந்த வாய்ஸில் கேட்கும்போது செம ஃபீலாக இருக்கும். பனிக்காலத்தில் நான் வாடினால் உன் போர்வைதான் என் பார்வை, உன் பார்வைதான் என் போர்வையோ, அணைக்காமலே நான் குளிர்காய்கிறேன், அதற்காகத்தான் வலை சாய்கிறேன். அதே பாட்டு தான் கேட்கலாம் வாங்க.

0: காயமான போதும் என்மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி, தாங்காதே செந்தேனே. 9:58 ஆயிட்டிருக்கு. ஸோ இந்த பாட்டை ஜஸ்ட் கேட்டுடலாம்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.
2: கண்மணி அன்போடு காதலன்,
0: காத்திருக்கிற வரைக்கும் இசை இருக்கிற வரைக்கும் இவங்களோட குரல் என்னன்னைக்குமே இருக்கும்.
2: பொன்மணி.

நேரம் 10 மணி தொடர போகிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9444001023. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். இந்த திருப்பியும் நம்பர் நான்

மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 9444001023. எஸ் கருப்பசாமி அவங்க கேட்டிருக்காங்க சாய்தாப்பேட்டையிலேருந்து. என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடியிலே மல்லிகைப்பூ சாங் கேட்டிருக்காங்க, கடலோர கவிதைகள்லேருந்து. சச் அ பியூட்டிஃபுல் சாங். அவங்களுக்காக இப்போ நம்ம கேட்க போகிறோம்.

10:12 ஆயிட்டு இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு பொன்னேரியில இருந்து கலில் ஹர்மத் சாங் கேட்டிருக்காங்க. விஐபில இருந்து ஜானகிமா அண்ட் தனுஷோட வாய்ஸ்ல அம்மா அம்மா சாங் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பாட்டை இந்த மூமெண்ட்ல கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இந்த பாட்டை நான் பிளே பண்ண போறேன். அண்ட் நம்ம ஷோல பாட்டு கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணணும். 9444001023. மறுபடியும் சொல்கிறேன், 9444001023. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாட்டு நம்ம ஷோவில் டியூன் ஆகும். இணைந்திருங்கள்.

பதினெட்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாட்டு பொஷுவாக்கம்லேருந்து கமல் கேட்டிருக்காங்க, வா வா அன்பே அன்பே சாங் அக்னி நட்சத்திரம்லேருந்து. வாங்க அந்த பாட்டு கேட்கலாம்.

10:23 நெக்ஸ்ட் நம்ம ஷோல கேட்க போற பாட்டு டாக்டர் ஜெயகிருஷ்ணன் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. வல்சரவாக்கம்லேருந்து செந்தூர பூவே சாங், 16 வயது நிலையிலேருந்து. இந்த பாட்டுக்கு ஜானகிமாக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த தருணத்தில் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் பதிவு பண்ணுறேன்.

102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் ராஜேஸ்வரி சாங் கேட்டிருக்காங்க. செந்நீர் குப்பம்ல இருந்து அவங்களுக்காக தான் பாட்டு நான் பிளே பண்ண போறேன். ராசாவை உன்னை விட மாட்டேன் சாங் அரண்மனை கிளி படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?

6:32 ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எஸ் நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு நெஞ்சினிலே சாங் தான். இந்த பாட்டை மேடவாக்கம்லேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு. எஸ் கேட்கலாம் வாங்க.

10:38 ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் வர போகிற பாட்டை ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. இஞ்சி இடுப்பழகா சாங் வந்து தேவர் மகன்லேருந்து யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌரி பெரும்பாக்கம்லேருந்து கேட்டிருக்காங்க. சேம் சாங்கை சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து தியாகராஜன் கேட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். எங்கள் அழைப்பு உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் எஸ் கேட்க போகிற அடுத்த பாட்டு மலரே மௌனமா சாங், கர்ணா மூவிலேருந்து கேட்டிருக்காங்க. பாலமுரளிகாந்த் கொளத்தூர்லேருந்து வாங்க கேட்கலாம்.

102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கேங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு ஏதோ மோகம் சாங் தான். கோழி கூவுது படத்துலேருந்து கேட்டிருக்காங்க கிரிஜா பள்ளிக்கரணையிலேருந்து. அவங்களுக்காக இந்த பாட்டு இப்போ பிளே ஆக போகுது.

நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா ராமாபுரம்லேருந்து கேட்டுக்கோங்க. மார்கழி திங்கள் அல்லவா சாங், ஜானகி அம்மாவோட வாய்ஸில். எஸ், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஜானகி அம்மாவோட சாங்ஸ் தான் நம்ம வந்து என்னைய பண்ணலாமேன்னு டில் நாம் கேட்டுட்ருக்கோம். எல்லாரோட சாங் ரெக்வஸ்ட்டுமே எனக்கு அவங்களுக்கான டிபியூட்டாக வந்து டிபியூட்டாக அமைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஸ், பிரியா வந்து லாஸ்ட்டாக கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. வந்து லாஸ்டா கேட்டிருக்க இந்த பாட்டு சங்கமம் படத்திலேருந்து. எஸ், மார்கழி திங்கள் அல்லவா சாங் தான் இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. என் கூட ஈவினிங்லேருந்து டில் நவ் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு ஷோவில் வந்த சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஈவினிங் பூந்தின்றல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த டாப்பிக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணி நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். திரும்பவும் இன்னொரு சூப்பரான ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தேன் ஸ்டே டியூன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:50 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இதுவும் கடந்து போகும். இந்த ஒற்றை சொல்லுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் அப்படின்றது ரொம்ப அற்புதமானது. யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப பெரிய

கஷ்டத்திலையும் ஒரு இக்கட்டான ஒரு சூழலையும் இருக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய இந்த சோகமும் துக்கமும் கவலையும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? ஸோ உடனே அதை கடந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் நம்ம ஈடுபடுறது அப்படின்றது தான் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல். அதனால் உங்களுடைய இல்லங்களில் முடிஞ்சால் இந்த வாசகத்தை ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருங்க. இதுவும் கடந்து போகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலகணம் தெரியாமல் தலகால் புரியாமல் அப்படியே இது பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு விட்டுருங்க. நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு அடுத்ததே ஒரு பெரிய துக்கம் வரும். நேற்று வரைக்கும் சந்தோஷமாக இருந்த குடும்பம் பா இன்றைக்கி பாரு எப்படி மாறிடுச்சுன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். அதனால் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ரெண்டுத்தையுமே சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும். உங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாகணுன்ற ஒரு சின்ன வேண்டுதலை மட்டும் முன் வச்சுட்டு இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள் நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இளையராஜாவோட இசையில் எஸ்பிபியோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. தளபதி படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:11. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காலங்கள் இன்னும் கண்மூடவில்லை, கண்ணே கலங்காதே. மழை வரும் நேரம், மேகங்கள் கூடும், மலரே நீ பாடு. மனதில் நீயும் உறுதி கொள்வாய், தடைகள் வெல்வாய், தோல்விகளே நாளை வரும் வெற்றியின் பூமாலை. நிலவுக்கு தாளாட்டு சோலை குயிலே நீ பாடு. மரகத வீணை நரம்புகள் ஊமை இசையே பாடாதா. நிலவுக்கு தாளாட்டு சோலை குயிலே நீ பாடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக புதிய மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ் ஜானகியோட குரலை கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:17. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கண்ணீரில் பிறந்தாலும் கவிதையடி, வாழ்வினில் இணைந்தாலும் துணையடி. என் பாட்டுத்தான் அது, உன் பாட்டுத்தான். வானத்தில் மேகங்கள் ஊர்வலம் போகும், என் சோக பாட்டுக்கு பூமிதான் ஏங்கும். நாளும் இந்த நெஞ்சில் ஆசை என்றும் மிச்சம், கண்ணீரின் வெள்ளம் நெஞ்சமெங்கும் நச்சம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மறிக்கொழுந்து திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. புதியவனுடைய வரிகளில் காமகோடியன், புதியவனுடைய இயக்கத்தில் காமகோடியனுடைய வரிகளில் தேவாவோட இசையில், இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

தான் இருக்கும். காலம் சில காலம் எல்லாரையும் பிரித்து வைக்கும். அப்படித்தான் இந்த பிரிவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இசை இருக்கின்ற வரை இந்த குரல் நிச்சயம் இருக்கும். செவி வழியாக எல்லோருடைய மனங்களிலேயும் ஒரு நீங்காத இடம் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குரலில் இருந்து தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் நண்பர்கள் இணைந்திருக்கிறாங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஹேமலதா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், புரசிவாகத்திலேருந்து சவுந்தரராஜன், பாபு பாலுகிருஷ்ணன், ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலேருந்து, பொன்னேரியிலேருந்து கலில் அகமது, பணப்பள்ளி ஆணைக்கட்டி கோவையிலிருந்து குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இருக்காரு. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சேகர் ஆனங்கூர்லேருந்தும், மனதில் பதியும் பாடல்கள் மறைந்த இசை குயிரோசை கேட்கும் தேன்மதுர குரலரசி, இசையால் தென்னகத்தையே சொக்க வைத்த தேவதை, மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நின்று ஒழித்து கொண்டிருக்கும் நைட்டிங்கேலின் குயிலோசை என்றும் நிலைத்து மனதில் ரிங்காரமிடும் மனசு மயங்கும் நிகழ்ச்சி நீந்தி வரும் இசையரசி நினைவுகளாக ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்காரு. நாகராஜ் ஆறுமுகசாமி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிலவு தாளாட்டு பாடல் கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம்னு சொல்லிட்டு அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நான் மிகவும் விரும்பி கேட்கும் பாடல் ஜானகி அம்மாவுக்கு இசையஞ்சலின்னு சொல்லிட்டு ஞானாம்பிகா ரஞ்சன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. டிநகர் ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஜானகி அம்மாவின் குரலில் மென்மையான பாடல்களுக்கு நன்றி, இசைக்குயிலுக்கு அஞ்சலின்னு சொல்லி அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் வேளையில் மனதார இசை சூழலில் மகிழ்ச்சி நீரை காண்கையில் மறக்க இயலாத கீதங்களை மறுபடியும் குயில் குரல் ஏந்தி வந்திடுமா அப்படின்னு சொல்லி வீரராகவன் மறுபடியும் தன்னுடைய பதிவு செஞ்சிருக்கிறாரு. எத்தனை காலம் இருந்தாங்க அப்படின்றது விஷயம் இல்லை, அவங்க இருந்த காலம் நம்மளுடைய இசை உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை அவங்க நிகழ்த்திருக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த குரலாக இருந்தாலும் அந்த குரலுக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படியே மாறி அதை உள்வாங்கி பாடுகின்ற ஒரு மிகப்பெரிய கலை. அது இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துறதில்ல, அப்படி இறைவனுடைய ஒரு கொடையாகவே தனக்குள்ளே வச்சுருந்தவங்க தான் ஜானகி அம்மா. அவங்களுடைய பிரிவு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் காலத்தினுடைய கட்டாயம், இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கிட்டு நம்ம அவங்களுடைய குரலில் வந்த பாடல்களை தொடர்ந்து நாம் கேட்டு அவங்களுக்கு இசையின் மூலமாகவே இன்னொரு ஒரு அஞ்சலியை நாம் செலுத்தலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஜீவன் ரெண்டும் சேர்ந்தது தேவன் வகுத்த சாசனம், காதல் எந்த நாளிலும் கவிதை போல சாஸ்வதம், இன்று வந்த நேசமோ பூர்வ ஜென்ம யோகம், இன்னும் ஏழு ஜென்மமும் வளரும் இந்த யாகம், மீண்டும் மீண்டும் பூமியில் தோன்றலாம் காதல் ஓவியம் பார்வையில் தீட்டலாம், பிரிவு என்பதே உறவுக்காகத்தான் கண்ணி, தனிமை கொதிக்குது நினைவினில் அனலும் அடிக்குது இதயம் துடிக்குது துணை வரத்தான், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஒலிக்க இருக்கிறது

நேரம் 11:31. நள்ளிரவில் நான் கண்விழிக்க உன் நினைப்பில் என் மெய் சிலிர்க்க, பஞ்சனையில் நீ முள்விரித்தாய், பெண் மனதை நீ ஏன் பறித்தாய்? ஏக்கம் தீயாக, ஏதோ நோயாக, காணும் கோலங்கள் யாவும் நீயாக. வாசலில் மன்னா உன் தேர் வர ஆடுது பூந்தோரணம். எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் நம் சங்கமங்கள் ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள். காலை நான் பாடும் காதல் பூபாலம் காதில் கேட்காதோ கண்ணா என்னாலும், ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. தாளாட்டும் பூங்காற்று என தொடங்கும் பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. வாலிவுட வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்கலாம்.

நேரம் 11:37. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கண்ணிலே போதை ஏற்றினாய், நெஞ்சிலே

நினைவு, பகலில் ஏதோ கனவு, அலைபோல் மோதும் உன் நினைவு. ஆசையை சொல்ல ஏங்கினேன், வார்த்தையை எங்கும் தேடினேன். வானமும் பூமியும் என் வசம், மங்கையின் ஜீவனோ உன் வசம். ஏன் இந்த மயக்கம், ஏன் இந்த குழப்பம், ஏன் என்று தான் என்று என் மனம் தவிக்கும். கண்களுக்குள் உன்னை எழுது, நெஞ்சமெங்கும் உந்த நினைவு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 11:43. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏதோ ராகம் எனது குரலின் வழி, தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர, கேட்கும் யாரும் உருகி உருகி விழ, காதில் பாயும் புதிய கவிதை இது. அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர, நினைவுள் மனமும் அதில் நனைய நனைய சுகமும். கையில் ஏந்தும் மதுவில் மயக்கம் உண்டு, கண்ணில் நீந்தும் கனவில் கனிமை உண்டு. நெஞ்சே எதையும் மறந்துவிடு, உறவு எதுவுமில்லை, கவலை சிறிதுமில்லை, தனிமை கொடுமை இல்லை, இனிமை இனிமை இதுதான். பாசங்கள் கொள்ளாத பந்தங்கள் கொள்ளாத மனிதன், ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே, வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான், காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன், கானம் காண ஜீவகானம் பிறக்காதோ இங்கே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக இளையராஜாவோட இசையில் எஸ் ஜானகியோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. இந்த திரைப்படத்திலிருந்து ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:48. நிகழ்ச்சியில் நண்பர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. தென்றல் காற்றி கொஞ்சம் நில்லு மனதை தொட்ட பாடலை தந்தமைக்கு நன்றின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து இசைக்குரல் தெய்வம் நமது அம்மான்னு சொல்லியிருக்காங்க. சதாசிவம் அமுதீஸ்வரி திருப்பூர்லேருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அலங்கரித்து கொண்டிருக்கும் பாடல்கள் ஜானகியம்மாவுடைய இசை, இருக்கும் வரை அவர் குரலும் ஒழித்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தாலாட்டும் பூங்காற்று நீ அல்லவா சூப்பர்னு சொல்லி திருமணிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ் இணைந்திருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் வளம் வந்த ஜானகியம்மாவோட குரல்கள் அனைத்துமே அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்க போகிற பாடல் நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான். உன்னை எண்ணி பொட்டு வச்சேன், ஓலப்பாயை போட்டு வச்சேன், இஷ்டப்படி ஆசமிச்சான், என்னை இன்னும் ஏங்க வச்சான். ஊறு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. பாடல் பாடிய சூழல் வேறு ஒன்றாக இருந்தாலும் இப்போவும் இந்த ஒரு சனம் தூங்காமல் இவருடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கேட்கலாம் வாங்க. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்

வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் அம்மா அம்மா பாடலுக்காக ஒலித்தது. காற்றுள்ளவரை இசை உள்ளவரை எல்லாருடைய இதயங்களும் நிறைந்திருக்கும் ஜானகி அம்மாவினுடைய குரல். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

காவல் கடந்து போக வந்தவ சங்கதி நல்லாலே, இப்ப கடந்து போக நேரம் வந்தது உங்கதி நல்லாலே. நான் வந்ததை சொல்லாதே, என்னை கண்டதை சொல்லாதே, இங்கே

பல்லாலே அட சிரித்து மயக்கி அடுத்து கெடுக்கும் சிரிட்டு பயலை கட்டி பிடிக்க வெத்தில போட்ட ஆயோ வெத்தில போட்ட பத்திரி பொண்ணு சுத்துது முன்னாலே வெட்டுது கண்ணு சொக்குது பொண்ணு கட்டிக்க மாப்பிள்ளே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

அழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை தாராரி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்று 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய வரிகள் இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது. கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 4:44 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசெய்தில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பி சுசிலாவினுடைய குரலில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. நேரம் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: அடையாறு பி.வி. தட்சிணாமூர்த்தி அவர்கள் தபில்.
1: வாரணமுகவா கோட்டீஸ்வரையர் சாகித்யம் ஹம்சத்வனி ராகம் ரூபகதாளம்.

இனி நதஜன பாலினி. தஞ்சாவூர் சங்கரையர் இயற்றியது. ராகம் நளினகாந்தி, ஆதிதாளம்.

குன்றத்தூர் டி. வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து திருப்பதி மலை வாழும் என தொடங்கும் எம். எம். தண்டபாணி தேசிகர் பாடல் சரசாங்கி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். அடையாறு பி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நிலைகளோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேரம் 5:08. தெய்வீக ரகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூரியாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:13:35. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம். திருவனந்தபுரம் சகோதரிகளுடைய குரலில் ஒலிக்கிறது.

நேரம் 5:23. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து அன்னபூர்ணா அஷ்டகம் கேட்கலாம். பாம்பே சாரதா குரலில்